0: கேம்பெயின் தான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

என்னது

0: மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மள வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. என்னத்த, கையில இருக்க காசெல்லாம் பறி கொடுத்துட்டு வெறும் 200 ரூபாயோட வறுத்து கிடக்குறேன். இது சரிப்பட்டு வராது. இருங்கடாதே, ஊருக்கு போய் இருக்கிற மாடு கண்டையெல்லாம் வித்து இங்க வந்து சொந்தமா தொழில் பண்ணி நான் கொடி கட்டி பறக்கல.
1: என்ன தொழில் பண்ணாலும் பாஸ்போர்ட் வேணும்பா.
0: யாரு
1: உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்க நாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு வந்து பாஸ்போர்ட் இல்லாம படுத்து
0: கிடப்பேன்? படுத்து கிடக்குறவங்களா எப்படி பாஸ்போர்ட் எடுத்துக்க முடியும்?
1: நேத்து எங்க படுத்திருந்தேன்?
0: நேத்து
1: வடபழனியா? அப்ப வடபழனி பாஸ்போர்ட் எடை.
0: நாட்டுக்குள்ள இருக்க வீட்டையும் பிரிச்சு வீட்டுக்குள்ள இருக்க குடும்பத்தையும் பிரிச்சிருவாங்க. கடைசியில எம்ஜிஆர் சமாதிய பாக்கிட்டாங்க.

இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு உன் முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பவும் உன்னை ஜெயிக்கணும்.

0: தாதா வானதுக்கு பின்னால எத்தனை போனும் எத்தனை ப்ரோக்ராம், டயர்டாயி போச்சுடா சாமி. டேய்
1: என்னண்ணா,
0: கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கொடுறா.
1: கொண்டு
0: ஊத்து ஊத்து ஊத்து. என்ன அது? ஆஹா, வந்துட்டாயா வந்துட்டாயா? எப்பா வேலை, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்க எங்கயா தேர்றது? ஆமா, என்ன டீ கடையெல்லாம் மூடி கிடக்கு? இது என்ன வேணு, வேன்ல டீ விக்கிறியா?
2: டேய் என்ன நக்கலா, என்னைய பார்த்தா வண்டியில டீ ஆவற மாதிரி மாதிரியா இருக்கு. நான் பகவதியோட பரம்பரை,
0: சின்ன பகவதி. சின்ன பகவதியா?
2: புரியல, குட்டி தாதா.
0: எங்க ஊர்ல? ஐயோ, தாதா முகரைய பாரு.

பழைய இரும்பு சாமான் பித்தாலைக்கு பேச்சம்பளம்

0: இளையங்களின் ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழிகள் உண்டு. முதல் வழி மன்னிப்பு.

மாறுவதெல்லாம் உயிரோடு, மாறாததெல்லாம் மண்ணோடு. பொறுமைகள் தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம், அது பனிக்கட்டி ஆகும் வரை பொறுத்திருந்தால். பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்க முடியாது. பகைவனின் பகையை விட நண்பனின் பகையே ஆபத்தானது. சூரியனுக்கு முன் எழுந்து கொள், சூரியனே ஜெயிப்பாய். நீ என்பது உடலா, உயிரா, பெயரா? மூன்று

தடிங்கடா.

0: பேரு ஐயம்பேட்டை அருளை நம்பி கலிய பெருமாள் சந்திரன் சார்.
1: ஆமா, உங்க பேரை யார் கேட்டாலும் இப்படிதான் ஃபுல்லா சொல்லுவீங்களா?
0: ஆமா சார், நம்ம பேரை சுருக்கிற உரிமை நம்ம கிடையாது சார். நாம என்ன நேருவா, அண்ணாவா, டாட்டாவா, பில்லாவா, அது மக்களா பார்த்து சுருக்கணும். அதனால்தான் யார் என் பேர் கேட்டாலும் என் சொந்த ஊர் ஐயம்பேட்டை, சொந்த அப்பா அருளை நம்பி கலிய பெருமாள், என் சொந்த பேர் சந்திரன், முனியும் சேர்த்துதான் சொல்லுவேன்.
1: வெரி குட். இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, பயமுறுத்துற மாதிரி மீசியெல்லாம் வச்சுட்டு வந்திருக்கீங்களே.
0: முஸ்டாஷ் இஸ் தி மிரர் ஆஃப் ஹார்ட். ஆத்மா, இதயம், மனசு, இது மூணியும் பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடிதான் மீசை மனுஷனுக்கு. வாவுசி, டிடேசி, மாப்புசி, இவங்களை நாடு மறந்து இல்லை. ஆனா அவங்க மீசையை யாரும் மறக்கவே முடியாது. மனுஷனுக்கு மீசை எவ்வளவுக்கு பெருசா இருக்குமோ அவ்வளவுக்கு அவன் மனசு சுத்தமா இருக்கும்னு என்னுடைய சின்ன அபிப்பிராயம் சார்.
1: ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உண்டா?
0: படிக்க நேரம் போக டைம் கிடைச்சா அப்பாவும் பர்மிஷன் கொடுத்தா அப்பப்போ விளையாடு சார்.
1: பிளாக் பேர்ல பத்தி ஏதாவது தெரியுமா? பிளாக் பேர்ல
0: இல்ல சார், நான் ஒய்பால் தான் பாத்திருக்கேன்.
1: நான் சொல்றது உலக புகழ் பெற்ற புட்பால் பிளேயர் பிளாக் பேர்ல.
0: உலக புகழ? மன்னிப்பு சார், கேள்விப்பட்டதில்ல. உழைப்புக்கு இடையில தான் பொழுதுபோக்கே தவிர பொழுதுபோக்கு மட்டுமே உழைப்பாடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்த பிரின்சிபல் சார் தப்புன்னு இப்பதான் சார் புரியுது. நான் வரேன் சார்.
1: உட்காருங்க. வேற என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காரு உங்க அப்பா?
0: விடுங்க சார், போயிட்டு கரெக்டா என்ன சொல்லிருக்காரு. எங்க அப்பா சொல்லுவார் சார், முதல்ல நீ ஒரு இந்தியன், அதுக்கப்புறம் தான் தமிழன்.
1: அதான் கதராட கொடுத்திருக்கீங்களா?
0: பொருளாதார அடிப்படையில பார்த்தா நான் போட்டிருக்க இந்த கதர் சட்டையால ஒரு இந்தியன் வீட்டுல ஒரு வேலைக்கு அது பெரிய சார்.
1: சரி, சட்டையை இவ்வளவு சின்னதா டைட்டா தச்சு போட்டிருக்கீங்களே, பெருசா தாராளமா தச்சு போட்டீங்கன்னா இந்தியன் வீட்டுல ரெண்டு வேலைக்கு அது பெரியுமே.
0: எத்தனையோ இந்தியர்கள் சட்டை எல்லாம் இருக்காங்க. உடம்ப மறைக்க துணிய தவிர ரோட பெருக்க இல்ல. அது நாகேஷ் சொல்லிருக்க சார்.
1: யார் அது நாகேஷ்?
0: நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? ரொம்ப ஆச்சரியமா இருக்க.
1: ஆச்சரியப்படுற அளவுக்கு யார் அவரு?
0: கிபி 1765 வாழ்ந்த ஒரு பெரிய மகா. அவரோட ஓர சுடியில நான் இதை படிச்சிருக்கேன்.
1: இந்த கம்பெனியில வேலைக்கு சேரணும்னா ரெண்டு பெரிய மனுஷாலுங்க சிபாரிசு கெடுத்த வேணுமே. வச்சிருக்கீங்களா
0: சார்? நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் உழைப்புக்கு இல்லாத வேலை, ரெண்டு பேர் சிபாரிசு மூலமா கிடைக்கிறதுன்னா அந்த வேலை தேவையில்லை சார்.
1: நில்லுப்பா, என்ன நேரு மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது? ஐயம்பேட்டை அறிவுட நம்பி கலிய பெருமாள் சந்திரா, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கொள்கையில வச்சுக்கிட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் யாருக்கும் பயப்படாம டான் டான் பதில் சொல்றியப்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உக்கார், டேக் யுவர் சீட்.
0: இல்ல சார், உலகத்துல உன்னை விட பெரியவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாருக்கும் பயப்படாதே. அதே மாதிரி உன்னை விட சின்னவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாரையும் தாழ்வா நினைக்காதே. இது எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சார். இதாக எனக்கு வேற வாக்கு.
1: பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. யாரு உங்கப்பா?
0: வடக்கோட்டை கண்டியிலே காந்தி உப்பு சட்டாகிற சொன்ன உடனே தெங்கோடி தூத்துக்குடியிலே சட்டிப்பானை எடுத்துக்கிட்டு சமுதத்தை நோக்கி நடந்தாரே ஒரு பெரிய மகான். அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: இல்லையே.
0: அப்ப அவர்தான் எங்க அப்பா, அறிவுரை நம்பி கலிய பெருமாள்.
1: அந்த மகான பாக்காதது என்னுடைய துரதிருஷ்டம்ப்பா.
0: அது என் அதிருஷ்டம் சார்.
1: ஏன்?
0: ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருந்தா அவரை பத்தி ஏன் வாயாலே நான் சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்காது இல்லையா சார்?
1: நீ வேலையில சேர்ந்தாச்சுப்பா. உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தா இந்த நாடு எவ்வளவு சுபீட்சமா இருக்கும் தெரியுமா? நீ வெளியே வெயிட் பண்ணுப்பா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறேன்.
0: நான் வரேன் சார்.
1: என்னது? ஓ, இதுவா? சரி சரி சரி.
2: இந்த பையனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அமைச்சுள்ளமா?
1: என்னையா கேள்வி கேட்கிற? என் கம்பெனிக்கு எதிர்கால ஜெனரல் மேனேஜரே கிடைச்சாச்சு.
2: அப்படி என்ன இன்டர்வியூ மார்க் வாங்கிட்டாங்க?
1: 7465 100க்கு.

0: போட்டு அரடி உள்ளே.
1: இது என்ன மச்சான், கூண்டு கூண்டா போகுது?
2: பட்டிக்காட்டு கண்ட்ரி புரோட் சப்பான்ல ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி ஏது? இதுல தாண்டி குடம் குடமா கொண்டு போறாங்க.
1: நம்ம ஊர் பம்பு செட் மாதிரி.
2: ஆமா, நம்ம ஊர் பம்பு செட்ல தண்ணி கீழே விடுவாங்க, இங்க மேல விடுறாங்க. இந்த சப்பால்ல என்ன தெரியலனால என்ன கேட்டு தெரிஞ்சுக்க
1: மச்சான். மச்சான், நம்ம இங்க ஒரு பாடம் புடிச்சுக்கலாம் மச்சான்.
2: இங்கயா? அது கேண்டி அலையற? நம்ம முனுசாமி தான் தோளுக்கு முன்னாலே தொங்க போட்டு அலையறான மிஷின. முனுசாமி இங்க வாயா.
3: என்னயா
2: எங்கள படம் அடியா?
3: ஆடிட்டே இருந்தா அப்படியே படம் எடுக்கிறது? ஒரு இடத்த நெல்லியா?
2: சரிங்க, அதுக்குள்ளே போட்டு எடுங்க.
1: கோவிச்சிட்டு போறாரு.
2: கோவிச்சிட்டு போறானா முனுசாமி? முனுசாமி கோவிச்சிட்டியாம?
3: என்னயா போட்டு எடுக்க மாதிரி தோளையா கை போட்ட? மனுஷனுக்கு ஆத்திரம் வருது இல்ல?
2: இது நல்லா இருக்கு. என் முன்னாடி மேல கை போட்டா உனக்கே யாத்திரை வருது?
3: அப்படி எல்லாம் கை போட்டா அந்த கேமரால படம் எடுக்க முடியாதியா? ஆளை விடு,
1: இந்த பக்கம் வாங்க. ஏடன் போட்டாவது
2: ஒரு போட்டோவுக்காக கட்டின புடிச்சு ஓரம் கட்டுறியா?
1: அட தள்ளி நின்னா போட்டாலும் உழுகுமாமா.
2: அப்படியா? முனுசாமி இப்ப
3: கொஞ்சம் தள்ளிக்க.
2: இப்ப
3: இன்னும் கொஞ்சம்
2: முனுசாமி இப்ப
3: இன்னும் கொஞ்சம்
2: என் டிக்கெட் கொடுத்துரு, நான் ஊருக்கே போயிடுறேன்.

0: எல்லாரும் தூங்குறாங்க, அமௌண்ட்டோட எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஆத்தா நாகேஸ்வரி, உனக்குத்தான் ஏகப்பட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கே, இது உன்னுடைய கரண்ட் அக்கௌண்ட் தான். இதுல இருந்து ஆத்திர அவசரத்துக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை என் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிக்கிறேன், தப்பா எடுத்துக்காதே. அத்தா அத்தா, நீ ரீலா இல்ல ரியலா?
1: ஏனப்பா அப்படி கேட்கிறாய்?
0: அதுக்கு இல்ல அத்தா, எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் மீனா ரம்யா கிருஷ்ணன் யார் சாயலும் தெரிய மாட்டேங்குதே. நீ இந்த மாதிரி டூப்ளிகேட்டா?
1: நான் போலி அம்மன் இல்லை, காளி அம்மன்.
0: ஓ, ஐ அம் சாரி.
1: ஆமா, நீ ஜூனியர் அத்தாவா? ஏனப்பா இப்படி ஊரே ஏமாத்திக்கிறாய்?
0: அத்தா என்ன மன்னிச்சிரு அத்தா, நான் என்ன அத்தா பண்ணுவேன், படிச்சிருக்கே, வேலை இல்ல, பசிச்சது, அதான் கோயிலுக்குள்ள வந்து அத்தாவோட ஜூனியர் அத்தான்னு சொன்னேன். உனக்கு குடுக்கற மரியாதை எல்லாம் எனக்கும் கொடுத்தாங்க அத்தா. உண்மையிலே எனக்கு நல்ல மூளை இருக்குது அத்தா, நீ வேணா என்ன சோதிச்சு பாரு அத்தா.
1: என்னையே சோதிக்க சொல்கிறாயா? சரி, நான் கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல்.
0: இங்கேயும் இன்டர்வியூவா?
1: அம்மா என்றால்
0: மம்மி,
1: அப்பா என்றால்
0: டம்மி,
1: தஞ்சம் என்பது
0: நீ கொடுப்பது,
1: லஞ்சம் என்பது
0: நாங்கள் கொடுப்பது,
1: ஆசிரியர்கள் கேட்பது
0: குருதட்சணை,
1: அரக்கர்கள் கேட்பது
0: வரதட்சணை,
1: கூட்டமா இருப்பது
0: ஒயின் ஷாப்,
1: காலியா இருப்பது
0: புக் ஷாப்,
1: சட்டசபையில் நடப்பது
0: ஃபைட்ஸ்,
1: சாவை தருவது
0: எய்ட்ஸ்,
1: சிந்தித்தாள் வருவது
0: மேட்டர்,
1: சீருடலை கெடுப்பது
0: குவார்டர்,
1: எல்லோருக்கும் முடிந்தது
0: ஆயில் பாத்,
1: என்றுமே முடியாதது
0: தினத்தந்தி சிந்து பாத்,
1: கப்பலோட்டிய தமிழன்
0: வாவூசி,
1: கப்பலோட்டாத தமிழன்
0: மாபோசி,
1: பெண்கள் விரும்புவது
0: காஞ்சிபுரம் பனாரஸ்,
1: பெண்கள் விரும்பாதது
0: கணவனின் காலிபர்ஸ்,
1: விதவை என்பவள்
0: விதியின் சிரிப்பு,
1: அதை மாற்ற வேண்டியது
0: மனிதனின் பொறுப்பு,
1: மன்னனின் ஆயுதம்
0: வாளும் கேடயமும்,
1: மாமியாரின் ஆயுதம்
0: கேஸ் அடுப்பும் தீக்குச்சியும்,
1: தண்டி யாத்திரையில்
0: உப்பு காய்ச்சினாங்கோ,
1: தண்டையார் பேட்டையில்
0: சாராயம் காய்ச்சினாங்கோ.
1: சபாஷ், சரியான பதில் அளித்தாய்.
0: நீதான் சொல்ற, இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன், இதே மாதிரி தான் பதில் சொன்னேன். எவனாவது வேலை போட்டு கொடுத்தானா, அதான் வெக்ஸ் ஆகி போய் அம்மன் குழந்தை கெட்டப்ல ஊரை ஏமாத்திக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆயிட்டேன். நான்
1: கோயிலில் இடம் கொடுத்தால் அதற்காக என் உண்டியலில் கை வைப்பதா?
0: என்ன அத்தா பண்றது, இவனுக்கு காதை குத்துறானுங்க, மூக்க குத்துறானுங்க, பாம்பை கொண்டாந்து தலையில வைக்கிறான், அலையிறானுங்க, நாளைக்கு சிங்கக்குட்டி வேற வாங்க போறானுங்களாம். அதனால தான் எப்படியாவது எஸ்கேப் ஆகி வெளியே போய் சொந்தமா தொழில் தொடங்கலாம்னு ஐடியா பண்ணேன். நீ தான் எனக்கு எந்த மூலதனமும் கொடுக்கலையே, அதனால தொழில் மூலதனத்துக்காக உன் மூலஸ்தானத்திலே கொஞ்சம் கை வச்சிட்டேன்.
1: உனக்கு நான் மூலதனம் தரவில்லையா?
0: எங்க கொடுத்துருக்கற?
1: 10 விரல், 2 கை, 2 கால், அறிவு, இவ்வளவும் கொடுத்திருக்கிறேன். வெளியில் சென்று பார், கால் இல்லாதவன் கற்பூரம் விற்கிறான், இடது கை இல்லாதவன் இஸ்திரி போட்டு பிழைக்கிறான். அது மாதிரி நீயும்
0: கை கால் இல்லாம ஆகணுங்கறியா?
1: நம்பிக்கையோடு போராடு, வெற்றி நிச்சயம், போய் வா.
0: ஓகே ஆத்தா, ஏதோ இந்த மட்டுக்கு குத்தாம ஊட்டியே வர்றேன். ஆத்தா, மத்தியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி மடப்படியில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை அப்படியே அடிச்சுட்டு ஒரு பார்சலும் கட்டிட்டு கிளம்புறேன்.
1: உழைத்து உன்.
0: என்ன ஆத்தா, பழைய கெட்டப்புக்கே கொண்டு வந்துட்டே? ஐயோ, சரி பரவாயில்ல, ஒரு வேலையோட வந்து உன்னை நான் மீட் பண்றேன்.

0: என்ன தாத்தா, என் ஃப்ரெண்டு வெட்டிங்க்கு நல்லதா ஒரு கிஃப்ட் வாங்கலாம்னு பார்த்தா 100 ரூபாய்க்கு ஒரு பொக்கே வாங்க வச்சிட்டீங்களே.
1: அந்த டொக்கு மூஞ்சிக்கு இது போதும் பேசாம வா.
0: அவனுங்க உங்களுக்கு வயசு அடிச்சுல, அதான் கிண்டல் பண்றானுங்க.
1: எப்படி இப்ப நான் யாருன்னு காட்டிட்டு வர்றேன்.
2: ஏய், நல்லா சர்க்கஸ் பண்ற மேம் நீ.
1: ஏய், யார பாத்திர பொக்க என்ன நீட்டு கைய
3: எதுக்குட?
2: சும்மா நீட்டு. வெரி ஓல்ட் மேன்.
3: அவன் என்ன பாக்குறான்? ஒரு கலெக்டர் சிங்க என்ன கடிச்சிச்சு டாக்டர்.
4: மனுஷன் கடிச்ச மாதிரில இருக்கு.
3: ஒரு பொண்ண லவ் பண்ண, அது அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, அவரோட தாத்தா விட்டு கடிக்க வச்சிட்டா.
4: சரியான ராட்சசியா இருப்பா போல இருக்கு
3: டாக்டர். அழகான ராட்சசி.
4: ஓ சரி, கடிக்கு பயந்து கார்ல விட்டுறாதீங்க. என்ன, காதல்ல பல கஷ்டங்களை தாங்கி தான் ஆகணும். கீப் ட்ரைங். மை காட், யார் இந்த பையன்? வந்ததுல இருந்து ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கா?
3: என் ஃப்ரெண்ட் டாக்டர்.
2: ஐ அம் ஸ்டீஃபன் ஃப்ரம் கனடா. ஐ டோன்ட் நோ தமிழ்.
4: ஓ,
2: வாய்ஸ் அண்ட் அட்டாக்கிங், கலர் சேஞ்சிங், ப்ளீஸ் குவிக் ட்ரீட்மென்ட்.
4: ஓகே, டோன்ட் வரி, ஒரு டிடி போட்டா எல்லாம் சரியாயிடும்.
5: உங்களுக்கு எதுக்கு பா டிடி?
1: ஒருத்தனே கோவத்துல புடிச்சு கடிச்சிட்டேன், அவன் விஷம் எனக்கு ஏறாம இருக்கணும் இல்ல, அதுக்கு தான் போடு.
5: இந்த வயசுல எதுக்கு பா ஊரும்பு?
1: என்னடா வம்பு? அவன் என் வயசை பத்தி பேசிட்டான்டா, கேட்டு சும்மா இருக்க முடியுமா? அதான் கப்பிட்டேன்.
5: நல்லா கவனிங்க சிஸ்டர்.
4: சார்,
5: அப்ப ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போடுங்க.
4: வாங்க தாத்தா.
3: ஆச்சரியமா
4: இருக்க. சரி, ஊசி போடணும், பேண்ட கட்டுங்க.
3: அத்தை கிட்ட எப்படிடா?
2: அத்தையே சொல்லிட்டாங்கல்ல.
3: இல்ல, நீங்க கையிலே போட்டுருங்க.
4: டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் எதையும் மறைக்க கூடாது. கை கால் மாதிரி தான் எங்களுக்கு எல்லாமே. ப்ளீஸ் டர்ன்.
3: என்னடா பண்றேன்?
4: பெயினே இல்ல. இல்ல,
3: சுத்தமா பெயின் இல்ல டாக்டர்.
4: டாக்டர் கமலி,
3: டேய், ஊசியே குத்துல பெயின் இல்லையான்னு கேக்குறேன்.

0: நல்ல டீப் லைட் வியாபாரம். இதை வாங்கிட்டு போற வாழ்க்கை தான் பிரைட்டா இருக்கு, விக்கிற வாழ்க்கை கருங்கு மூணு இருட்டா கிடக்கு. கருமத்தை விக்கிறதுக்கு மூணு சேல்ஸ்மேன் வேற.
1: அழுத்துக்காதப்பா, நீங்க மூணு பேரும் கண்டிப்பா முன்னுக்கு வருவீங்க.
0: எதை பத்தி சொல்ற ஜோசியமா பாக்குற? நீ
1: உங்க மூணு பேர்த்தோட முதல் எழுத்த சொல்லப்பா.
0: முதல் எழுத்து என்ன? வேலுக்கு வே, கணவதிக்கு கா, பழனிக்கு பா, வேக்கா பா.
1: அட, இங்கிலீஷ்ல சேர்த்து சொல்லப்பா.
0: இங்கிலீஷ்ல வந்து விஜிபி.
1: இன்னொரு தரம் சொல்லு.
0: விஜிபி.
1: இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேறி இருக்கிற விஜிபி பிரதர்ஸ் உங்கள மாதிரி தவணை திட்டத்துல ரேடியோ வித்து தானே வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க.
0: அட பாரியா, யோ நான் முன்னேறேனா இல்லையா? நீ சொல்றத கேக்குறதுக்கு நல்லா இருக்கியா? ஆமா, அப்ப உனக்கு என்ன வேணும்?
1: எனக்கு பல்பு வேணும்.
0: 40 ரூபா கொடு.
1: 40 ரூபாயா? 5 ரூபாய்க்கு தரையலா?
0: 5 ரூபாய்க்கு பீஸ் போனது இருக்கு.
1: பரவாயில்ல கொடு.
0: அது எரியாதியா?
1: பரவாயில்ல கொடுங்கறல.
0: என்னங்கடா அது? சரி 5 கொடு. இந்த அப்படி இத வச்சு என்ன பண்ண போற?
1: இப்ப பாரு
0: என்னத்தை பாக்க. என்ன நடக்குதுங்க? யோ, என்னைய கரும்பு திங்கிற மாதிரி திங்கிற?
1: கால டிபனே இதான்.
0: கால டிபனா? அப்ப மத்தியானத்துக்கு
1: 5 குண்டு பல்பம், தொட்டுக்க சீரியல் பல்பம்.
0: சீரியல் பல்ப தொட்டுக்கிறியா? அப்ப நைட்டுக்கு?
1: நைட்டு ஒரே ஒரு வீடு பல்பு தான்.
0: ஏன்டா பல்புக்கு பறந்த பரதேசி, இத முதல்ல சொல்லப்படாதா? சரி சரி,
1: நீ கொஞ்சம் சாப்பிடு.
0: எது? நான் சாப்பிடவா? ஏய், எனக்கு அவன போய்.
1: உன்னை பாக்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும்.
0: நான் சாப்பிட்டா வயிறு கிழிஞ்சிரும்டா.
1: நான் வேணா ஊட்டி விட்டா?
0: நீ ஊட்டி வரியா? எந்திரா பல, எந்திரா.
1: சாப்பிட மாட்டேங்கிறானே.
0: ஐயோ பயலே, சே, இவனால நமக்கு கண்ட கட்ட ஆரம்பிச்சிருச்சு.

0: சாரி, தெரியாம முடிச்சிட்டேன்.
1: என்ன இடிஞ்சு பிடிக்கிறீங்க?
2: இடிச்சிட்டானே நிக்கிறண்டா.
1: யாரு யாரு அடிச்சா?
2: அங்க போறானே அவன், என் பொண்டாட்டி இடிச்சிட்டான். இடிச்சது மட்டுமல்ல, சிக்னல் குடுத்துட்டு போறான். இந்த கல்யாணம் முடி வரைக்கும் நான் அவனை ஃபாலோ பண்ண விடமாட்டேன்.
3: நம்ம மாப்பிள்ள தோல்னா வரணுமா?
4: நீ கல்யாணத்துக்கு வந்தது அசோக் தெரியுமா?
3: ஓ தெரியுமே.
4: ஓ அப்படின்னா எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா?
3: ஆ சொல்லுங்க.
4: நான் அசோக் கழுத்துல மூணு முடிச்சு போடுறது வரைக்கும் யாருக்கண்ணுக்கும் தெரியாம எங்கேயாவது ஒளிஞ்சிக்க முடியுமா?
3: ஓ ஆஷா என்னை பார்த்தா எப்படியும் கன்ஃபியூஸ் ஆயிடுவா எனக்கு புரியுது. பட் எப்படி அவளை பார்க்காம அவாய்ட் பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல.
4: பாவா என் வாழ்க்கையில விளக்கேத்தி வை, அவ வர டைம் ஆச்சு. வில் யூ ப்ளீஸ்?
3: சரி ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட்.
2: வணக்கம் மாப்ள.
3: ஓகே ஓகே. வணக்கம் மாப்ள. நல்ல சூப்பரா மேட்ச் இருக்கார்.
5: அதனாலதான் செலக்ட் பண்ண. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ஏதோ ஆவரேஜா போயிட்டு இருக்கீங்க.
5: உங்க வைஃப கூட்டிட்டு வரலையா?
3: வைஃபா?
6: ஏய் பிரியா, பூபதி கல்யாணம் ஆகலன்ற விஷயத்தை இப்பவாது ஆஷா கிட்ட சொல்லிடலாமா?
5: சும்மா ரெடி, மாட்டிட்டு முழிக்கட்டும்.
3: ஓ அந்த வைஃப். வந்திருப்பாங்க வந்திருப்பாங்க. இங்கதான் எங்கயோ.
5: அவங்களா? அத்தை என்னமா இங்க வாங்க.
3: அத்தையா? நீ யாரையா சும்மா சும்மா பின்னாடி வந்துட்டு?
5: ஒருத்தருக்கு
2: கொன்றுவேன்.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: திறக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: பண்ணிக்கலாம் இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: உயர்திருவாளம் கனகரத்னம் அவருடைய மகள் மாலாவுக்கும் என் நண்பர் மிஸ்டர்
1: செய்யனுக்கும் திருமணம் இல்லை, அதனால இந்த நிச்சயதார்த்தம் வேண்டாம், நிறுத்துங்க.
0: மாலா, இன்ஸ்பெக்டர் செய்யனுக்கும் மாலாவுக்கும் திருமணம் நடந்தே தீரும். யார் தடுத்தாலும் நான் நடத்திய காட்டு.
1: யாரும் தடுக்கல, நான் தான் வேண்டாங்கிறேன். அத்தா, அன்பும் பண்பும் உள்ள ஒரு நல்ல மனிதரைத்தான் நான் கல்யாணம் செய்துக்க விரும்பினேன். இவரை போல இதயம் இல்லாத மனித எந்திரத்தை இல்ல. வைத்த மாதிரி பேசாதே, உங்க அத்தா சொல்றீங்க. அங்க பாரு கண்ணகி, அந்த கொடுமைய அன்பு கரங்களிலே விலங்கு போட்டு அரக்க மனம் படைத்தவரை எப்படி கண்ணகி நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாது, அப்புறம் காலம் எல்லாம் கஷ்டப்படும். வாழ்க்கையே பாழா போயிடும். எனக்கு வாழ்க்கையே இல்லாம போனாலும் சரி, நான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன். உனக்கு வாழ்க்கை துணையா வரப்போறது யார்? உன் காதல், காதலுக்காக தன் கடமையை கைவிடாத கண்ணியவான், அப்படிப்பட்டவரை தான் உனக்கு கணவனாக முடிவு செய்திருக்கிறார். அத்தாருடைய அன்பு உள்ளத்தின் ஆசை நிறைவேற்றுறதுக்காக நீ இதுக்கு சம்மதிச்சுதான் ஆகணும்.
2: என்ன மாப்பிள,
0: எனக்காக யாரும் கவலைப்பட வேண்டாம். சீக்கிரமா திரும்பி வந்து நின்னு போன இந்த நிச்சயதார்த்தத்தை திருமணமா நடத்தி வைப்பேன். மாலா, என் உயிர் போனாலும் சரி, உனக்கும் செழியனுக்கும் கல்யாணத்தை நடத்தியே தீரும்.
2: மாப்பிள்ள,

தீர தீர பூரணாக நான் முடிவு பண்ணிட்டேன், தேசம் கலைஞ்சிட்டேன், விஷயம் புரிஞ்சிட்டேன். தீர தீர பூரணாக நான் முடிவு பண்ணிட்டேன், தடுக்காதே என்ன தடுக்காதே.

சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலில்.

0: தாங்கிக்கிட்டேன்னா சின்ன புட்டண்ணா
1: நானே தந்தம்மாங்க.

தான் தக்கிட்ட திக்கிட்ட தும்கிட்ட நக்க.

தனியான பூவுக்கு இலையொன்னு துணையாச்சு ஏனென்று கொஞ்சம் யோசியே. முழுசாக நனைஞ்சாச்சு, குளிர் விட்டு போயாச்சு.

0: புத்தரத்து. ஏய் விடுறா, ஏய் அம்மா கிட்ட வா, ஏய் ஏய் விடுறா, ஏய் விடுறா, ஏய்
1: என்ன
2: குண்டக்க மண்டக்கன்னா என்ன? டேய் சொல்றா.
1: இல்ல குண்டக்கனா குண்டக்க மண்டக்கனா மண்டக்க குண்டக்க மண்டக்க இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமா அப்பா?
2: இது அப்பாவா? முதல்ல அண்ணன் என்ன, இப்ப அப்பாங்கற, போக போக தாத்தாம்பியா?
1: துண்டெல்லாம் எதுக்கு பாரதி?
2: அதாவது நீ பப்பா?
1: இல்லப்பா,
2: வாயில விரல வச்சா கூட உனக்கு கடிக்க தெரியாது.
1: நல்லா கடிப்பேன், நல்ல எறும்பு மாதிரி கடிப்பேன் நானு.
2: அப்படியா? இந்த கடி கடிடா, சொன்ன இல்ல கடிடா கடிடாங்கடா.
3: Bob Clearmountain meets with Attitude, funky drums from hell. Sign up at the Chrome!

0: இவ்வளவு படிச்சிருக்கீங்க, அவசரமா போகணும்னு சொல்றீங்க. இவ்வளவு தானே, நீங்க புறப்படுங்க முதல்ல.
1: Thank you sir.
2: வச்சாம், கிரேட்டா. Thank you sir.
1: Yes ke.
3: என்னடா போய் தொலைஞ்சீங்க?
1: காவல் துறையோட ஒரு சின்ன பிரச்சனைடா. ஸ்கூல்ல எழுதின லீவ் லெட்டர் அப்படியே சொன்னே விட்டுட்டாரு.
2: அவ இப்ப எங்கடா போனா?
3: இதோ உள்ள தான் போனா.
1: என்னடா இது, இந்த பில்டிங்ல எங்கயுமே வாசல் ஜன்னல் எதுவுமே இல்ல, எப்படி உள்ள போனா? ஓ, கீழ வச்சிருக்கங்களா?
2: மிஸ் பண்ணிட்டேன்டா.
3: டேய், டென்ஷன் ஆவாதடா. முத தடவை லவ் பண்ற அப்படிதான் இருக்கும்.
2: டேய், உள்ள போய் பார்க்கலாமா?
1: போடா, இப்பதான் போலீஸ்கார்ட்ட இங்கிலீஷ் பேசி உன்னை காப்பாத்தி கூட்டு வந்தேன். கூர்க்காட்ட பேசுறதுக்கு எனக்கு நேபாளி தெரியாதுடா.
3: டோன்ட் வரிடா, நம்ம பஸ் ஸ்டாப்ல தான் ஏறா, இந்த பில்டிங் தான் வரா. நாளைக்கு காலையில இவளை பத்தி எல்லா விவரமா டீட்டெயிலா உனக்கு சொல்றேன்.
1: இவன் இதையே தொழிலா பண்ணலாம், கூடிய சீக்கிரம் ஆபீஸே போட்டுடலாம். வரண்டா.

போறவரே பொருத்தி.

0: யாருகிட்ட எதுக்கடி கேக்குற? முன்சாமி கிட்ட கேப்போம். முன்சாமி
1: என்னையா
0: தப்பான் பாசையில வணக்கம் எப்படியா சொல்றது?
2: தடிய மூஞ்ச பேக்கறதுக்கு சரியான சந்தர்ப்பம். ஜப்பான்ல தாறு மர எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும். அடி வாங்கட்டும், அப்பதான் நம்ம அருமவனுக்கு புரியும்.
0: என்ன யோசிக்கிற, உனக்கு தெரியாதா?
2: நமக்கு தெரியாது ஜப்பான. ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு. பாகா
0: ஆஹா, ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? யோ, இந்த சப்பான் சனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணையா?
2: சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
0: பாகா என்னது? எதுக்கு பாகா சொல்றதுக்கு அடிக்குது? டே முனுசாமி, இந்தியாவிலேயே ஒரு பையன் என்ன கை நீட்டி அடிச்சது இல்ல. ஊரு விட்டு ஊரு வந்து என்ன உதவாங்க
1: வச்சுட்ட.
0: போறேன்

0: என்ன
1: மச்சான் இது குறிஞ்சி ஊர் ஜென்மா சொல்லிட்டு போறாங்க?
2: எதையோ கீழே போட்டாங்க, தேடிட்டே போறாங்க போல இருக்கு.
1: அட இல்லீங்க, வணக்கம் சொல்லிட்டு போறாங்க போல இருக்குதே.
2: வணக்கமா? இந்த சப்பான் சரங்க ரொம்ப மரியாதையானவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு
1: மச்சான். எனக்கு அதே மாதிரி குனிஞ்சு சொல்லணும்னு ஆசையா இருக்கு மச்சான்.
2: நீ குனியாதடி, சுளுக்கு பிடிச்சா மூணு நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன்.
1: போங்க மச்சான், இந்த ஊர்ல வணக்கம் சொல்றது எப்படின்னு யார்ட்டையாவது கேளுங்க மச்சான்.

dinner, can I do it?

இப்படி சூடு.

0: டேய் அழகு ஐயா, இவங்களை விட்டா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிச்சயார்த்தத்துக்கு முன்னாடி லைட்டா அந்த பொண்ணை பார்த்தணும்.
1: ஐயா என்னையா இப்படி ஆரம்பிச்சிட்டியே?
0: என்னது?
1: ஒண்ணு இல்ல, இப்ப லைட்டாவும் பார்க்க முடியாது, ஸ்ட்ரைட்டாவும் பார்க்க முடியாது. ஐயா அன்னைக்கு பொண்ணை பாக்குறியான்னு கேட்டப்ப நீங்க பார்த்தா போதும் சொன்னீங்க இல்ல, இப்ப பாதியில பாக்கணும்னா அந்த பொண்ணு எங்க இருக்கு, எந்த ரூம்ல தெரியும், எவனுக்கு தெரியும்?
0: இப்ப என்னடா பண்றது? மாப்பிள்ளை தம்பி குசு குசுன்னு பேசிட்டீங்க.
1: அது ஒண்ணு இல்லைங்கய்யா, என்னடா வீடு ரொம்ப பெருசா பிரமாண்டமா இருக்கே, உள்ள போயிட்டோம்னா மறுபடியும் வந்த வழி தெரியுமா ஐயா கேட்டாரு. அது போய்
0: சொல்லுவேன். நான் ஒருத்தன் ஏய் மாப்பிள்ளை கூட்டிட்டு போய் வீடெல்லாம் சுத்தி காட்டு.
2: சரிங்க. இது கிச்சன் ரூம், சமையல் வேலையெல்லாம் நடக்கும்.
1: ஏண்டா அப்புறம் என்ன இங்க சவரம் பண்ற வேலையா நடக்கும்? போடா போய் அடுத்த செக்ஷனை காட்டு. போ
2: வாங்கய்யா வாங்க, இதாங்க சாமி ரூம், பூஜை எல்லாம் நடக்கும்.
1: இன்னொரு முக்கியமான விஷயம், அது இல்லையா, இங்க ரூம் நிறைய இருக்கு, ரெண்டு பேரும் ஒரே மார்க்கமா போனோம்னா பொண்ணு பார்க்க லேட் ஆகும். அதனால ஆளுக்குற தொகுதியா பிடிச்சிக்கிட்டோம்னா, இல்ல ஆளுக்குற பக்கமா போனோம்னா பொண்ணை ஈஸியா பாத்துக்கலாம். என்ன நான் சொல்றது, நான் முதல்ல பொண்ண பாத்துட்டா விசில் அடிச்சு உங்களுக்கு சிக்னல் தருவேன், வந்திருக்கேன் போலாமா?
3: அங்கிள் நீ தான கல்யாணம் பாப்பிள?
0: ஆமா. என்ன விஷயம்?
3: இல்ல கல்யாண பொண்ணு உங்களை பாக்கணுமா?
0: எங்க?
3: அதோ அந்த ரூம்ல.
1: என்ன யோசிக்கிறீங்க, சட்டு புட்டு கிளம்புங்க. ஐயா ஐயாவுக்கு ஏத்த அபிநய சரஸ்வதியே இருக்கிறியா? ஐயோ அங்க வைக்கத்த பாருங்க, ஐயாவுக்கு வைக்கத்த பாரு. உங்களை பாக்குறதுக்காக ஐயா காலையில இருந்து இந்த வீடு பூரா லோலோலோன்னு திரிஞ்சு காலுகையெல்லாம் அசந்து போய் வந்திருக்காருமா? லேசா உங்க முகத்தை கொஞ்சம் திருப்புங்கம்மா. ஏம்மா திரும்புங்களே, உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ, முகத்தை காட்டுங்கோ, திருப்புங்கம்மா.
4: மோசம் போயிட்டோம் ஐயா, மோசம் போயிட்டோம். அம்மா பாத்துட்டாங்க, அப்பா பாத்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா? எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டிதான் தள்ளுவாங்க, ஆனா உங்களுக்கு இதை கட்டி தள்ளிட்டாங்களே.
5: யாரு உங்க ஃப்ரெண்ட?
4: அப்பே
0: என் பொண்ண பத்தி நானே பெருமையா பேசக்கூடாது, அவ ஒரு மகாலட்சுமி மாதிரி.
1: ஐயா இவங்க மகாலட்சுமிய காலண்டர்ல கூட பாத்துக்க மாட்டாங்க போட்டிருக்கேன், அதை எப்படியா அந்த பொண்ணை கட்டுறதுக்கு நானே ஒத்துக்க மாட்டேன். உங்களை எப்படி மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்தாங்க?
6: கல்யாணத்தை நம்ம வீட்டுல வச்சுக்கிருவோம், உங்க சொந்த பந்தத்தையெல்லாம் கூட்டிக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்துருங்க, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாம்.
1: முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க வேணானா கூட நம்ம ஐயா விட மாட்டார் போட்டிருக்க. அம்பிடிக்கா
3: அங்கிள்
0: போடா. என்ன சின்ன பையனை ஏன் விரட்டுறீங்க? அதுவும் இல்லைங்கய்யா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயார்த்தம் பண்ண போறோம், அதுக்குள்ள என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல, இதெல்லாம் இப்ப சகஜம் தான்.
6: அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ பேசணுமா? போய் பேசிட்டு வா. இல்லப்பா வேணாப்பா, நீ என்னப்பா பொண்ணு மாதிரி வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்க, போய் பேசிட்டு வா.
7: போப்பா அதான் நிச்சயம் பண்ண போறோம்ல, போய் பேசிட்டு வா.
4: ஆமாங்க பூ, பேசிட்டு வர்றது என்ன தப்பு?
6: போ
4: போங்க பூ.
1: ஐயா திரும்ப திரும்ப அந்த ஆணலைய பாக்குறக்கு என் நெஞ்சில சத்து கிடையாது, அத பாக்குற தைரியமும் தெம்பும் உங்களுக்கு தான், நீங்களே போய் பாருங்க. போங்க, உங்க தலையெழுத்த மாத்த யாரால முடியும்? அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, போனவர் இன்னும் காணாம, ஒருவேளை குண்டாங்கூரா எதுவும் மாட்டிக்கிட்டாரோ, போய் பாப்போம்.
4: ஆஹா இது அது இல்ல. ஐயோ ஐயா எஸ்கேப் ஆயிட்டாரு, நம்ம சிக்கிட்டமே. அன்னைக்கு மெட்ராஸ்ல கையில பிராந்திக்கலாச்சு கூட பார்த்தவங்களாச்சு, இப்ப ஐயாட்ட போட்டு விட்டா நம்ம சோழியே முடிஞ்சு போவோம் சாமி. இப்படியே நகன்ற வேண்டியது.
1: ஐயா
0: இங்க வாடா.
1: கூப்பிட்டீங்களா ஐயா?
3: கொஞ்சம்
1: ஓவரா தான் போயிட்டோமோ.

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன.

0: இந்தாங்க என்னுடைய லீவ் லெட்டர், பெர்மனன்ட் லீவ் லெட்டர், என்னுடைய ராஜினாமா கடிதம் வர்றேன். ஏன் என்னாச்சு ஒரு வாரத்தை கேட்க மாட்டீங்களா?
1: ஏன் என்னாச்சு?
0: அதை போய் உங்க பிள்ளையாண்ட கேளுங்க.
1: என்ன பண்ணா?
0: என்ன பண்ணலாமா? அவரு என்ன பண்ணல? இந்தா ஐயா தெய்வம் மாதிரி நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. கௌரவமான குடும்பம், என்ன ஒரு மரியாதை, என்ன ஒரு அந்தஸ்து. ஆஸ்பத்திரியில நர்ஸ் செல்லாவ போய் லவ் பண்றாருமா அவரு. அங்கங்க பேஷன்ஸ் எல்லாம் கூட்டம் கூடி பேசுறாங்க. எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? மாத்திரையை போட்டு தூங்குறேன் நான், எவ்வளவு ஆயிட்ட அந்த டார்ச்சர் எல்லாம் தாய்க்க முடியும்.
1: அப்படியா? அப்ப இப்பவே முடிவு கட்டுற.
0: கட்டுங்கம்மா, உங்களாலதான் அது முடியும்.
1: செல்லா,
0: உங்க உணர்ச்சி வேகம் எனக்கு புரியுதுமா. ஆனா அதுக்காக இங்க இருந்து ஆஸ்பத்திரிக்கு நர்ஸ கூப்பிட்டா அது கேக்குமா?
1: இங்க இருந்தா கேக்கும் இல்லையா?
0: என்ன சொல்றீங்க
1: செல்லா? மாதவாவுக்கு செல்லாவதான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே டாக்டர் கிட்ட கொடுத்துறேன்.
0: டாக்டர் கிட்ட கொடுத்தா நான் பேஷண்ட் ஆயிடுவேன். கொடுங்க. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், உனக்கும் தான்மா.

0: இட்லி மீன் குழம்பு சாப்பிட்டியா
1: அங்கிள்? நீங்க இன்னும் பாடி ஆகலையா? உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை சொல்ல கேள்விப்பட்ட.
2: என்னடி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டியா? எனக்கு என்ன வயசாயி போயிச்சு நினைச்சா?
1: அங்கிள் நீங்க எல்லாம் போதி தர்ம செட்டு, போர்டிங் பாஸ தொலைச்சிட்டு எமனே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்க.
2: என்னடா பேசாம இருக்கிற, ஏதாவது பேசுடா.
1: உன்னை பத்தி எதனா பேசினா காதை ஆஃப் பண்ணி வச்சிருவீங்களே. ஆமா, பவர் எங்க?
3: தோனி
1: கையெழுத்து போட்டு டி ஷர்ட் அடிச்சுக்கிற மாதிரி அலையில வைக்கிற டோப்பா கடிச்சுக்கிறானுங்க பாரு. ஏன் ஆளுக்கு ஒரு டோப்பா வாங்கி கொடுக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க?
2: வாங்கி கொடுத்தாலும் இப்படிதான் கலாட்டம் பண்ணிட்டு.
1: டேய் பவர் பவர் சொன்னா கேளு. அடையாளம் தெரியாம உங்க வீட்டு நாயும் உங்க அண்ணன் கடிச்சு வச்சிரும். அந்த விக்க கொடுத்துரு.
2: அவன் தரமா
1: மண்டையை விட கையில நிறைய முடி இருக்கு, இதெல்லாம் சேவ் பண்ணி மண்டையில ஓட்டிக்கோ.

0: நினைத்தேன் வந்தாய் 100 வயது. ஆஹா, வந்துட்டாயா வைப்பிரசு? என்னப்பா பாத்து நிக்கிற? நான் தான் என்னத்துக்கு வரேன் தெரியுமில்ல? தீய போடப்பா. போடுறேன் போடுறேன். ஆமா, சரட்டு சரட்டு வந்து நிக்கிறீங்க. இந்த வித்தியை எங்க பாக்கத்துக்கிட்ட?
1: மதுரை, ஏ மதுரை!
0: என்னப்பா போட்டியா? என்னடா உன்னை பார்த்து எவ்வளவு போற
2: வழக்கம்
0: போற டீய போட சொல்லிட்டு போக மாதிரி மறந்துட்டாப்பா.
2: நீ கஸ்டமருக்கு குத்தம் சொல்லாத. நீ ஃபாஸ்டா போட்டுருக்க மாட்டா, கஸ்டமர் கோச்சிட்டு போயிருப்பான்.
0: குடிச்சிட்டியா?
2: கீழே ஊத்தனே இல்ல, இது 8 ரூபா.
0: எனக்கு இது வேணும், என்ன வேணும்?

0: தனியா போய் கேட்டா அது தகராறு, தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு. வரலாறுல நான் இடம்
1: பிடிக்கிறேன்.
0: அசிங்கப்படுத்தாத
2: போல ஏறாத
1: அப்பா, நம்மளுக்கு இடம் இருக்கு.
0: நம்ம என்னைக்கு உட்கார்ந்தோம்?
3: சீட்டு தான் இருக்குது, உட்கார வேண்டியதாயா? அம்மா,
0: முழங்கால் சத்தம் தான் உட்காருவான். தெரியுதா தெரியுதா? நாங்கெல்லாம் கருஞ்சிருத்த எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். எப்படி நிப்போம்?
3: கன் மாதிரி நிப்போம்.
0: எங்க போயிட்டு வர்ற?
3: மொட்டுவோட பழனி மலைக்கு போயிட்டு
0: போட்டியா இல்லையா?
3: போடலீங்க.
0: அப்ப இது என்ன
3: போட்ட போட்ட போட?
0: ஏன் இப்படி உழங்க? கோயிலுக்கு போனமா ஊருக்கு புறப்பட்டமான்னு இருக்கணும்.
2: என்ன பஸ்ல கம்பிய பிடிக்க மாட்டாரோ?
1: இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பிய பிடிக்க மாட்டாரு. இவ்வளவு ஏன் அரபாள் ஆறுல ஏறினா கூட ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதை பிடிக்காம வருவாரு எங்க அண்ணன்?
2: ஓஹோ, அப்படியா? இப்ப பாரு.
0: ஒண்ணு ஆகலையோ? என்னையா வண்டி ஓட்டுற? சொல்லிட்டு பிரேக் போடுறதுல இப்ப யாருக்கு நட்டம்? உன் கண்ணாடி தான் உடஞ்சு போச்சு. வண்டி ஓட்டுறானா? வண்டி அவன் யார உள்ள கை தட்டுனவன்? நான் என்ன சர்க்கஸ் கட்டினேன்?
4: தில்ல கோயில் கட்டி கும்மால கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல்ல
5: உன்னை
4: கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில்லை.

0: என்ன
1: அடிச்சிருக்கியா?
0: எப்பமா?
1: நல்ல திங்க் பண்ணி பாருங்க, நாமத்து வரோம்.
0: நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் தாங்க கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அப்படி ஒரு
1: அடிடா? அது
0: நடமறீங்கன்னு சொல்றீங்க. ஆமா, நீ எப்படியா இருக்க?
1: எங்க ஐயா, நான் அப்படியேதான் இருக்கேன்.
0: சரி,
1: ஆனா என்னோட சேர்ந்து உங்களை அடிச்சானுங்கள அந்த கத்தி கந்த பான் ரவி பரு முருக, அவங்க அத்தனை பேரும் திடீர்னு பெரிய ரவுடி
0: ஆயிட்டானுங்க. எப்படி ஆனானுங்க? அம்பிட்டு பேர் என்ன தூக்கி போட்டு அடி அடினு அடிச்சதுக்கு அப்புறம் தாண்டா அவங்க ரவுடி ஆனது பேரு புகழ் பண்டா எல்லாம். நீ பான் ரவின்னு சொன்னியே, அவன் கதைய சொல்ற கேளு. அந்த பையன் ஒரு நாளைக்கு 50 பாக்கெட் பான் போடுவான். அப்ப கூட அவன் பான் டிராக் ரவின்னு பேமஸ் ஆகலடா. ஒரு நாள் நானு டியூட்டிக்கு போய்க்கிருந்தேன். அப்ப அவன் பான் போட்டுக்கிட்டு மென்னுகிட்டே வந்தான். வா ரவி, எப்படி இருக்குன்னு பேச்சு வாக்கல மாமூல் கேட்டேன். 5 ரூபாதான்டா கேட்டேன். என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டான்.
2: நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.
0: அன்னையில இருந்ததா ஏடிஎம் மூஞ்சில பொழிச்சு துப்பிட்டான்னு பான் ரவின்னு பேமஸ் ஆனது. ஆனா அந்த கத்தி குத்து கண்ணே அவன் எப்படி பேமஸ் ஆனா? அவன மாதிரியே இவனையும் ஒரு நாள் மார்க்கெட்ல பார்த்துட்டு நல்லா இருக்கியாப்பான்னு பேச்சு வாக்கல அவன்டையும் மாமூல் கேட்டேன். 2 ரூபாதான்டா கேட்டேன். அவன் என்ன கோபத்துல இருந்தான் தெரியல, பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய கத்திய உருவிட்டா எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டு கூட நான் பாக்கலையே அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன ஓடலடா, அப்படி ஓடியும் ஷார்ட் ரூட்ல வந்து விட்டாம்பார் வளாவல கத்திய கத்தி இங்கிட்டு வந்துருச்சு.
1: அப்புறம் என்னாச்சு?
0: அப்புறம் என்ன, உரிமை போட்டு மறுபடி ஓட்டம் தான். அதுக்கப்புறம் தான் ஏட்டியாவே விளாவில விட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டான்னு கத்தி குத்து கந்தேன்னு பேமஸ் ஆனா. ஆனா ரெண்டு பேரும் விசுவாசிரா மரியாதை தெரிஞ்சவங்க. அந்த பான் ரவி இருக்கான் பாரு, அவன் எங்க பார்த்தாலும் உன்னாலதான் பேமஸ் ரவுடி ஆனு பொசுக்குன்னு கால வந்து ஒரு டீ வடையை வாங்கி கொடுத்தான். இந்த கத்தி குத்து கண்ணே அவனோட ஒருபடி மேல ஒத்திக்கு ஒரு வீடே வாங்கி கொடுத்துருக்கான். என்ன சாரித்திரம் அப்ப இருக்கும்போது என்கிட்ட வந்து பெரிய ரவுடி ஆயிட்டான் திடீர்னு பேமஸ் ஆனான்னு பேத்திக்கிட்டு இருக்க. சரி அதை விடு, இப்ப ஓம் பொழப்பு தப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: என்னத்தை ஏட்டையா, எக்கனாமிக் ப்ராப்ளம் ஓவர் ஆச்சு, காலம் மாறி போச்சுல. படிச்சவன் கம்ப்யூட்டர்ல திருடுறான், நான் படிக்காதவன் பிளேட நம்பி தொழில் ஆரம்பிச்சான், ஃபீல்டுல நிக்க முடியலையே.
0: ஐசி
1: ஜீன்ஸ் கேக்கலாம் பிளேட போட்டா ஆல்ரெடி கீஞ்ச ஜீன்ஸோட வராங்க, கேட்டா பேஷன் ரானுங்க. புல்லாம் ஏடிஎம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாறிட்டானுங்க. சரி அதையாச்சு போய் ஏடிஎம்ல போட்டா அது பின் நீ நம்பர்னு கேக்குது. இப்பெல்லாம் பணம் கைக்கு வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது ஏட்டையா. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்.
0: என்னன்னு?
1: நானும் பெரிய ரவுடி ஆகி கை நிறைய சம்பாரிச்சு பணக்காரன் ஆகணும்.
2: ஆகணும்டா, ஆகணும்.
1: அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, உங்க மூக்குலயே நச்சுன்னு குத்துவனா, பலபலன் ரத்தம் வரும். இதையே காரணமா வச்சு என்ன 3 மாசம் உள்ள தூக்கி போட்டுருங்க. நான் வெளியே வரும்போது பெரிய ரவுடியா வருவல்ல.
0: ஏய், அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆகலாம் பாக்குற?
1: நீங்க ரொம்ப ராசியான ஆளுயா.
0: அப்ப நான் உனக்கு கேக்குறேன், நான் உண்ட அடி வாங்கினா ஏட்டியாவை காண்டி என்ன செய்வே? நீ
1: ஒத்திக்கி இருக்கிற வீடா, சொந்த வீடு ஆக்கிறான்.
0: நல்ல வேண்டாடி, அப்ப இங்க வச்சு அடிக்க வேண்டாம்டா. நல்ல கூட்டமா இருக்க இடமா பார்த்து ஒரு இடம் சொல்றேன், அங்க வச்சு கும்மு கும்மு கும்மு கும்முன்னு கும்மு நிரிச்சாருவில்ல.
1: அங்கெல்லாம் போனா லேட் ஆகும் ஏட்டையா, இங்க வச்சு அச்சாதான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஏட்டையா அச்சானே வேர்ல்டு ஃபுல்லா ரீச் ஆகும்ல.
3: காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அங்க இருக்கிற எல்லா ரவுடிகளையும் சுட்டு பொசக்கி வேற வழி இல்லாம எவனும் கடிக்காம இங்க வந்து செட்டில் இருக்காரு. எவ்வளவுடா தைரியம் உனக்கு? என்ன அம்மா அம்மா?
0: சும்மா ஏ
3: என்ன
0: அவன் அடிச்சிருந்தானா என் மூஞ்சி முறை கால கையோட போயிருக்கும்ல. நீ ஏன் தேவையில்லாம யூட்டன் பண்ணி டேபிள் நொறுக்கி என் மூக்க உடைச்சு ரத்த கலரி ஆக்கிருக்கியே, உனக்கு ஏன் இந்த கொலவெறி?
3: உங்களுக்கு பிஞ்சு மூக்கு ஏட்டையா? அத ரத்தம் நிக்காம வருது. நான் போய் டிஞ்சர் வாங்கிட்டு வந்துடுறேன்.
0: மூக்க பஞ்சர் ஆக்கிட்டு டிஞ்சர் வாங்கிட்டு வர்றியா? இன்ஸ்பெக்டர் குட்டி வந்து வச்சுக்கிறேன்.

0: படத்துக்கு போடான்னு என்ன சொல்ல
1: மாட்டீங்களே? போய் பாத்துருப்ப, நல்ல படம். படத்து பேரு தங்கப்ப தக்கம்.
0: தங்கப்ப தக்கம்.
1: தெரிஞ்சுதான்
0: தங்கப்பதக்கம் எப்படி
1: பெரிய நாட்டாமியா நடக்கு தெரியுமா?
2: தெரியாது.
1: தெரிய மாட்டேங்க வந்த
0: வெளிய
1: சொல்லக்கூடாது.
0: இங்க மட்டும் இல்லையா, அசலூர் போனா கூட இந்த விஷயத்த ஒரு வேட்டும் சொல்ல மாட்டேன். இது மாதிரி தமிழ சத்தியம்.
1: சரி போமா,
0: தங்கப்ப தக்கமா
1: சொல்லி
0: ஆதி போச்சு
1: போஸ்ட் அடிச்சோம் முட்டாளா.

கங்கை நதி உலகினில் துள்ளும் விதத்தேன் தான், அள்ளும் கரம் நான் தான், மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

0: சார்.
1: ஐயோ வாங்க வாங்க, சாப்பிட வந்தீங்களா?
0: ஆமாங்க, ஹோட்டல் தானே?
1: ஹோட்டல் தாங்க, உட்காருங்க.
0: சரிங்க சார். ஆமா, நீங்க யாருயா?
1: ஓனர். ஓனர்.
0: ஓனரா? ரொம்ப கலையா இருக்கீங்க.
1: வாங்க வாங்க
0: வாங்க வாங்க.
1: வணக்கம் சார்.
0: ஒரே ஒரு ஊத்த போய் வணங்க. ஒரு நிமிஷத்துக்கு முடிச்சா கேட்டுப்போங்க.
2: சொல்லுங்க,
0: என்ன பண்றீங்க? ஒரு சம்பவம் தண்ணி எடுத்துக்கங்க, அத தோசைக்கல்ல ஊத்தி அதுக்குன்னு வழக்கமா ஒரு விளக்கமா வச்சிருப்பீங்கல்ல?
2: ஆமாங்க.
0: அத அடிப்பக்கமா திருப்பி
2: சரிங்க,
0: வரட்டு வரட்டு வரட்டுன்னு ஒரு நாலு இழுப்பு இழுத்து
2: சரிங்க,
0: நல்லா கழுவி விட்டுருங்க
2: சரிங்க.
0: ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து, பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம
2: சரிங்க,
0: பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி நாலஞ்சு வெங்காயத்தை போட்டாலும் ஒரு நீளமான கேரட் அதையும் பொடிப்பொடியா நறுக்கி
2: சரிங்க,
0: அப்படியே மேலாப்ல பரபரப்பா தூவி விட்டு
2: சரிங்க,
0: ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து
2: சரிங்க,
0: அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு
2: சரிங்க,
0: 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல விளாவி விட்டு
2: சரிங்க,
0: இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா, அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபரப்பு அப்படியே பேய விட்டு
2: சரிங்க,
0: பொத்துனாப்ல அப்படி ஒரு பருத்து, இப்படி ஒரு பருத்து, அப்படி பருத்தி விட்டு அப்படியே ரெட்டு கலர்ல முருக முருக முருக முருக விட்டு அழக மடிச்சு கம கம கமனு ஒரு ஊத்த பத்து எடுத்துட்டு
2: வாங்க
3: சரிங்க.
0: அரை மணி நேரம் கதையா சொல்லிருக்க, அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. வரட்டும்,
1: ஊத்தப்பம் வேற என்ன வேணும்?
0: வேற ஒண்ணு வேணாம், இதோட சவகாசம் போது ஆள விடு.
2: ஒரே ஒரு ஊத்தப்பம் போதுமா?
0: போதும்டா.
3: அண்ணனுக்கு ஒரே ஒரு ஊத்தப்பம் 50 ரூபாய் இல்ல போனே.
0: என்னடா ஒரு ஊத்தப்பம் 50 ரூபாயா? என்னடா அநியாயமா இருக்கு?
2: இல்லன்னு கேரட், நெய், மிளகா பொடி,
0: அதத்தான் நீ சொல்லவே இல்லையடா.
1: நான் சொல்லலனால நீங்க சொல்லுது மாஸ்டர் கேட்டிருக்குல்ல.
0: அண்ணனா எப்படி இங்க இருந்து அங்க கேக்க?
2: டேபிளுக்கு அடியில மைக் வச்சிருக்கோம்ல.
0: மைக்கா? யார்ட்ட புழுகுற? எனக்கு ஊத்தப்பம் வேணாம் போடா. கேன்சல் டா.
3: கேன்சல் ஆன ஊத்தப்பத்துக்கு ஒரு 50 ரூபாய் சேர்த்து இல்ல போனே.
1: என்னடா
0: நடக்குது இங்க?
3: காசு

மச்சி நான் அவத்தில் போட்ட ஷோக்கில்

தோழையே, உனது கிரீடம் தோழா தீயாய், எழுந்து வாடா, திசைகள் கடந்தும் பயணம் போடா போடா.

0: கேம்பெயின் தான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி களப்பட்டுமா, கேம்பெயின் தான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: ஏண்டா உனக்கு எவ்வளவு
1: வள வளன்னு பேசுற, உனக்கு எவன்டா பாயிண்ட் டு பாயிண்ட் பத்துனாவுன்னு பேர் வச்சான், அதானே கலைக்க போற? சாம்பார் சாதத்துக்கு ஊர்கா வலிச்சு நிக்கிற உனக்கே இவ்வளவு தெனாவிட்டு இருந்தா, சரக்குக்கு ஊர்கா வலிச்சு நிக்கிற எனக்கு எவ்வளவு தெனாவிட்டு இருக்கும்
0: அதானே?
1: எச்ச சோறு சாப்பிடுற உனக்கே இவ்வளவு அதுப்பு இருந்தா, இலையில மிச்ச சோறு வைக்கிற எனக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும்
0: பாத்தியா, கலாகிரவங்களுக்கு காப்பியும் போட்டு கொடுத்துட்டு கம்பெனியும் குடுக்கறேன்றான். இப்படி ஒரு கேடு கெட்ட ஈத்திர குடும்பத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. இதுக்கு மேலே நாங்க நின்று இருந்தனா இவன் தான் என்ன கலாச்சாரம் மாதிரி ஆகும். ஐ ஆம் ஹெல்ப்லெஸ்.

0: நாடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படின்னா?
0: வைப் தானே
1: ரைட்டு.

0: ஐயா, நெருப்பு வைக்கிறேன்.
1: இப்ப நீ எதுக்கு நெருப்பு வச்ச?
0: சிகரெட் எடுத்துட்டீங்களே.
1: சிகரெட் நான் குடிக்க போறேன், நீ பத்த வைன்னு சொன்னேனா? பின்ன ஏன் நீ பத்த வச்ச? நீ ஏதோ தப்பு செய்துட்டே நீ காக்கா பிடிக்கிற, என்ன செய்த சொல்லு.
0: இல்லீங்க, இந்த வீட்டு உப்ப தின்னவனுங்க.
1: சோறு போடுறவளும் பொறுத்திருக்க மாட்டேன், அதான் உப்ப தின்னுட்டேன். உப்ப தின்னு உப்பு நீ செய்த தப்பு
0: அதுதானே எனக்கும் தெரியல.
1: எனக்கு தெரியல, என்ன கேக்குறியா? பின்ன ஏன் உனக்கு வாய் உளருது? ஏன் உனக்கு இங்க டிக்கு டிக்கு நடிச்சுக்குது? கிடையாத்த முழுங்கனியா? இல்லையே. பின்ன ஏன் உனக்கு கை காலெல்லாம் அப்படி உளருது? என்ன சமாச்சாரம்?
0: புல்லு வெட்டினேன்.
1: டெய்லி வெட்டுறோம் தானே?
0: இன்னைக்கு அதிகமா வெட்டிட்டேன்.
1: ஏன் லிமிட்டுக்கு மீறி வெட்டுற? நீ சுடுதுல்ல
0: சுடுது
1: சோனா இருக்குல்ல
0: இருக்கு.
1: என்ன உள்ளத சொல்லு.
0: அப்ப நான் உள்ளத சொல்லிடுறேன். என்ன பத்திரிகை எழுத மாட்டீங்களா?
1: எழுதுல சொல்லு.
0: நான் ஒண்ணுமே செய்யலீங்க.
1: ஏடா இதேடா பத்திரிகையில போடுவாங்க. ஏடா வெறும்பல என் பத்திரிகை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன்? இத மாதிரி போய் சொன்னா போலீஸ்ல இருந்து என்ன வரும் தெரியுமில்ல?
0: லாரி வரும்.
1: லாரி வரும். இவர் பெரிய அரசியல் கைதி. லாரி வரும், நாளைக்கு ரிசர்வ் போலீஸ் வருவாங்க. நாய் வரும். நாய் நாய் நாய் வந்து கழுத்தை புடிச்சு திரு திருவா இழுத்துக்கிட்டு போவோம்.
0: எஜமா, அந்த நாய் கிட்ட இந்த நாயை ஒப்படைக்காதீங்க. அதுக்கு நீங்க போடுங்க, நான் பொறுத்துக்கேன்.
1: நான் ஒன்னும் போட வேணாம், நீயும் வாங்கிக்க வேணாம். நல்லபடியா வேலை செய்துகிட்டு என்னைக்கு எனக்கு சந்தேகம் உண்டாததோ உன்னை கூப்பிட்டு அனுப்புவேன். அங்க வந்து உள்ளத சொல்லி பண்ணும்.
0: ஐயா, நான் ஒண்ணு செய்யல.
1: ஒத்துக்கணும்னா ஒத்துக்கணும்.
0: சரி,
1: அவ்வளவுதான்.

0: தாங்க என் ஜாதகம். ஒரு நல்ல பொண்ணு கிடைக்குமான்னு சொல்லுங்க. உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். கல்யாணம் ஆகாதவங்களா உங்க கொண்டாந்து ஜாதகத்தை கொடுத்தா டப்பு டப்பு டப்பு டப்புன்னு கல்யாணம் ஆயிடுறாம்ல.
1: பேரு கல்யாண சுந்தரம்.
0: ஆமாங்க.
1: அப்பா பேரு ஆறுமுகம்.
0: ஆமா.
1: அம்மா பேரு முனியம்மா.
0: கரெக்டா சொன்னியா.
1: அக்கா ஒருத்தர் இருக்காங்க. வயசு 47.
0: கரெக்டா சொன்னீங்க.
1: பேரு காயத்ரி. அக்காவுக்கு ஒரு மகன் இருக்கான்.
0: ஆமா.
1: பேரு கௌதம்.
0: கௌதம்.
1: வயசு 27.
0: ஆமா ஆமா 27.
1: உன் வீட்டு விலாசம் சொல்றேன் கேட்டுக்கோ.
0: சொல்லுங்க.
1: 3வது குறுக்கு தெரு லேக் ஏரியா வள்ளுவர் கோட்டம் எதிர்புறம்.
0: ஆமா ஆமா ஆமா.
1: டோர் நம்பர்
0: ஐயோ
1: 13 புதுசு 32.
0: ஆமாங்க.
1: மேல சொல்றேன் கேட்டுக்கோ.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: போன வாரம் ரேஷன் கடையில 5 கிலோ பாமாயில், 5 கிலோ ரவை, 3 கிலோ சீனி வாங்கிருக்க.
0: ஐயா நீங்க என்னையா ஜோசியர். ஜாதகத்துல ஒரு மனுஷன் ரேஷன் கடையில என்னென்ன வாங்கினாங்கற பூரா கரெக்டா சொல்றீங்களா? எப்படியா
1: ரேஷன் கார்டு கொடுத்தா வேற என்னத்தடா சொல்ல சொல்ற?
0: ரேஷன் கார்டா?
1: பின்ன ஜோசியர்ட்ட வரும்போது ஜாதகத்துக்கு பதிலா ரேஷன் கார்டு எடுத்துட்டு வந்திருக்கியே, உனக்கு எல்லாம் எப்படி கல்யாணம் நடக்கும்?
0: ஐயா தப்பு நடந்து போச்சியா? கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க.
1: உனக்கு மட்டும் இல்லடா, உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன், உன் ஏரியாவில் இருக்க எவனுக்குமே கல்யாணம் நடக்காது.

0: என்னங்க இது?
1: பார்த்தா தெரியல, பிச்சைக்கார ஆனந்த விடன்ல இருந்து பிச்சைக்காரன்ற தலைப்புல ஒரு ஓவிய போட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு தான் நான் என்னுடைய படைப்பை வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன்.
0: உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய திறமை ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு.
1: எனக்குள்ள எவ்வளவோ ஒளிஞ்சிட்டு இருக்கு, அதெல்லாம் நீ பார்த்தா தானே.
0: என்னங்க, என்னால நம்பவே முடியல. நிஜமாவே ஒரு பிச்சைக்கார நேர்ல நிக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனா இந்த முகத்தை நான் இங்க பாத்திருக்கேங்க.
1: எல்லாம் உனக்கு வேண்டப்பட்டவர் தான்.
0: எனக்கு வேண்டப்பட்டவரா?
1: யா, இது யாரு?
0: எங்க அப்பா.
1: அப்ப வேண்டப்பட்டவர் தானே. இவரு போட்டோவை மாடலா வச்சுதான் இதை நான் வரைஞ்சேன். கொஞ்சம் அப்படியே லைட்டா தாடி மீச டச் பண்ணி ஒரு கையில திருவோடையும் ஒரு கையில கம்பையும் கொடுத்து பாக்குறேன். அப்படியே அச்சசல் பிச்சக்கார மாதிரியே இருக்குன்னு நீயே சொல்ற. ஓ யுவர் ஃபாதர் நவ் எ பெக்கர், வாட் எ ஃபேமிலி, வாட் எ ஃபேமிலி.

0: எப்படி செஞ்ச?
1: ஒரு ஆம்பளை இப்படியா தூங்குறது?
0: பேச்சுலர் ரூம் ஆயிரம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக வந்து பொசுக்குன்னு உருவிடுறதா?
1: அதுக்காக அரகுற டிரெஸ் போட்டுக்கிட்டா தூங்குறது? வெக்கமா இல்ல? எருமை எருமை.
0: திறந்து பார்த்தது நீ, நான் வைக்க பண்ணும். நான் பரவாயில்ல, இந்த வேலையை நீ உள்ள போய் பண்ணிருந்தேன்னு வச்சுக்க. என்ன ஆயிருப்பு தெரியுமா?
1: என்ன ஆயிருக்கும்? போறேன் உள்ள.
0: போ போ, அம்மன கட்டியோட ஒருத்த குளிச்சுக்கிட்டு
1: பாத்துட்டு. நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா?
0: சரி, நீங்க இப்படி ஆம்பளையா கேக்குறியா? இத நான் சும்மா விட மாட்டேன். இது என்னோட தன்மான பிரச்சனை. என்ன பண்றே?
1: சும்மா கத்தாத.
0: கத்தாம நீ இதே மாதிரி நான் ஓ வீட்டுக்கு வந்து நீ பொத்தி தூக்கும் போது நான் உருவி நீ டவுசர் போட்டு என்ன ஆயிருக்கும்? அக்கிரகாரமே சேர்த்து கும்பி அடிச்சிருக்க மாட்டீங்க.
2: வேண்டிய பொண்ணு
0: அக்கிரகாரத்துல பொம்பளையா பிறந்த உசுர வாங்கி என்ன மன்னிச்சுக்க தாயி?
1: தெரியுதுல்ல,
0: வாய் வாசப்படி வரைக்கும் போயிட்டு வருது. எனக்கே இந்த கதினா உள்ள இருக்கவனுக்கு என்ன கதியோ? நான் வர்றேம்மா, அங்கேயும் போய் திறந்துடாத.

0: வந்ததே லேட்டு, இதுல ஸ்லோ மோஷன் வேறயா? வாங்கடா.
1: வெல்கம் முஸ்தி வேலன் போலீஸ் போர்ஸ்.
2: எஸ் சார்.
1: அவசர போலீஸின் பேரை வச்சுக்கிட்டு ஏம்ல எம்பிட்டு லேட்டு?
2: வார வழியில லீக் ஆகி போச்சு சார். ஆயில அல்லோலப்பட்டு அடிச்சு வாரத்துக்கு லேட் ஆகி போச்சு சார்.
3: டீசல் எல்லாம் வண்டி பாதியில நின்னு போச்சு சார். எல்லாருமா சேர்ந்து இருக்கிற சில்லறையெல்லாம் பிறக்கி போட்டு 1 லிட்டர் டீசல் ஊத்திட்டு அவசரமா கிளம்பி வந்திருக்கோம் சார்.
1: போலீஸ் எப்பவுமே கடைசியா வர்றதுக்கு இம்பிட்டு காரணம் இருக்கா?
0: இன்ஸ் டிபார்ட்மெண்ட் ரைஸ் இதெல்லாம் பப்ளிக்ல பேசாதீங்க, அப்ப நம்ம மேல இருக்க பயம் போயிடும். ஏற்கனவே அவங்க நம்மள ரொம்ப கேவலமா
1: நினைக்கிறானுங்க. கேவலமானவன் சொன்னதான் ஞாபகம் வருது.
2: வணக்கம்.
1: இன்றைய முக்கிய செய்திகள். ரவுடிகளுக்கும் காட்டுப்பாக்கம் காவல்துறைக்கும் இடையே நடந்த மோதலில் கான்ஸ்டபிள் மாசாணமூர்த்தி ரவுடிகளால் சுடப்பட்டார்.
4: பட்டப்பாயிலே போய் சொல்லுங்களே சார், உங்க மாசாணமூர்த்தி உங்க முன்னால மாலை மாதிரி நிக்கிறேன் சார்.
1: வேற யாருக்காவது ப்ரமோஷன் வேணுமா?
0: ஏனி வேணா இன்சே, தோ இவனுக்கு ரெண்டு பேர் வேணா கொடுங்க. இதுக்கப்புறம் இவனை திருடின ஓடி துரத்தி புடிச்சாலும் ப்ரமோஷன் வாங்க முடியாது. குண்டடி பட்டு சீழ் புடிச்சு வேணா வாங்கலாம்
4: சார். கமிஷனர், ஐஜி, டிஐஜி, இவங்க காலையெல்லாம் விழுந்து கிடைக்காத ப்ரமோஷன் உங்க கையால கிடைக்குது நினைக்கிறது.
0: அதான் அவார்டு வாங்கிட்டல. அப்புறம் என்ன அண்ணாந்து படுத்துன்னு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி நடிக்கிற பைப்பாடையா பரலோகம் போயிட போற?
4: ஒண்ணு மட்டும் சொல்லுங்க சார்.
0: இன்ச இவன் அடங்க மாட்டான், இன்னொரு கையில சுட்டுருங்க. இன்ச
4: நோ நோ நோ, நீங்க சாதாரண போலீஸ் இல்ல சார், வஸ்தி போலீஸ் சார்.

டிங்கு டக்கு டக்கு டக்கு டிங்கு டக்கு டக்கு.

0: திரும்பி வரான்.
1: அது எப்படிங்க பார்க்காம சொல்றீங்க?
0: கெட்டு போன நாத்தங்காஜி அடியை திறந்தா ஒரு நாத்தம் அடிக்குமே, அந்த நாத்தம் வந்தா உன் தம்பி வரான்னு அர்த்தம்.
1: ஏங்க இப்படி பொறாம போறீங்க? அவன் செண்டு போட்டிருக்காங்க.
0: அது என்ன சொந்த செண்டா? ஊர்ல உள்ள ஓசு வாங்கின செண்டு, பண்ணி வாட தானே வரும்.
2: மாமா செண்டு போடுற என்னைய உன் மேல குண்டு போட வச்சிடாத, நான் வாழ நினைக்கிறேன். ஏக்கா ஒரு 100 ரூபா
0: வாழ நினைக்கிறேன். ஏண்டா 100 ரூபா பிச்சை கேட்கணும்?
2: ஹலோ மாம்ஸ், எங்க அக்கா தான் கேக்குறேன், உண்ட கேக்கல.
0: அக்கா எங்கிட்ட தான் கேப்பா, நான் தான் குடுக்கணும்.
1: அப்ப குடுங்க.
0: முடியாது, உன் தருதல தம்பி தண்ணி அடிக்கிறான், உனக்கு தெரியுமா?
2: அதுக்கு தெரியாது, நீ வேணா வாங்கி.
0: நீ தண்ணி அடிக்கிற விஷயம் உனக்கு தெரியுமா கேட்டா அவளை கெடுத்துறாதா?
2: மாமா வெட்டித்தனமா பேசாத, 100 ரூபா தர முடியுமா? முடியாது.
0: முடியாது,
2: இப்படி வாக்கு தவறி உனக்கு அசிங்கமா இல்ல?
0: என்ன தர வரச்சே?
2: எங்க அக்கால கட்டப்ப என்ன சொன்னா? உங்க அக்கால கரெக்ட் பண்ணி குதினா உன்னையும் கடைசி வரைக்கும் வச்சு கஞ்சி ஊத்தி காத்துறடா சொல்லி இந்த பஞ்சோட பிஞ்சு நெஞ்சில ஆசை வளர்த்த நியாயம் வந்தேன். இன்னைக்கு பேச்ச மாத்திரம் நியாயம் அது?
0: நீ என்ன கட்டல நான் தரமாட்டேன்.
2: அப்ப என் பழைய அக்கால திருப்பி கொடு.
0: என்னது பழைய அக்காவா?
2: ஆமா, தாலி கட்டும் போது ஃப்ரெஷ்ஷா இருந்தால அந்த அக்கால கொடு.
0: அது எப்படி இப்ப கொடுக்க முடியும்?
2: அப்ப 100 ரூபா கொடு.
0: 100 ரூபா இல்ல.
2: அப்படியா மாமு? அப்ப வாக்க போலாம்.
0: எங்க?
2: எங்க அம்மா வீட்டுக்கு.
0: எதுக்கு?
2: நீ இனிமே தனியா ஈர துணியோட பட்டா தான் உனக்கு
0: அறிவு. இந்தடா இந்தடா,
2: அது இத முதல்ல கொடுத்துக்கலாம்ல. ஈர துணியினவனா சாகரிச்ச மாதிரி இருக்கு
0: உனக்கு.
2: ஆமா, 500 ரூபா. எப்படி இருக்கு என் தக்காளி?
3: போடா பெரிச்சாளி,
2: போடி. நீ இல்லன்னா காமாச்சி அப்படின்னா
0: நரிக்கிருவேங்க. என்ன பண்ற?
2: கரெக்டா இருக்காளுங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
0: கரெக்டா இருக்கானு பாக்குறியா இல்ல அவளை கரெக்ட் பண்ண பாக்குறியா?
2: மாமனா நீ மாங்கா மனை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. பின்ன என்ன, ஒரே நேரத்துல எல்லாத்தையும் எப்படி கரெக்ட் பண்ண முடியும்? ஒன்னதான் கரெக்ட் பண்ண முடியும்.
0: சொல்லி குத்தலடா,
2: வேற யார சொல்லணும்?
0: அப்பனை சொல்லணும்.
2: என்னன்னு?
0: நல்ல ஊரண பருப்ப ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி அழகா அருமையா நசுக்காம விட்டா பாரு. அவனை சொல்லணும்.
2: எங்க அக்கால தானே கட்டிருக்க,
0: அவனையும் சேர்த்து என்ன சொல்றேன்? சுண்ணாம்பு போய் வாங்கிட்டு வா. ஏய், என்ன வாங்கணும்னு கேட்டியா?
2: சுண்ணாம்பு இல்ல,
0: சுண்ணாம்புன்னு உன்னை திட்டினேன்டா.
2: சரி வேற என்ன வாங்கணும்?
0: என்ன வாங்கிட்டு வா போ.
2: ஏய்

0: ஒரு நாள் பணத்துக்கு முன்னாடி உட்கார்ந்ததுக்கு இந்த கதி. உங்களை வச்சு ஊருக்கா கூட போட முடியாது.
1: பேசுவப்பா. ஏன் பேச மாட்டேன்? முன்னால இருக்க வாயில மூணாறு மாதிரி வாந்தியும், பின்னால இருக்க வாயில பாலாறு மாதிரியும் பேதியும் கேப்பு விடாம ஆப்ப வச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கு எகத்தாளம் கேக்குதாக்கும்.
0: அப்படி இல்ல ஏட்டையா, நமக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் போதுதான் ரொம்ப ஜாலியா இருக்கணும். அடிக்கடி ஜூஸ் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டே இருக்கணும்.
1: இதப்பா, இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. போடு சக்கரைகளை போடு. இன்னொரு கரண்டி போடு.
0: ரொம்ப சக்கரை கூடாது, சக்கரை வியாதி வந்துடும். 1 hour கொடுத்துருவேன். நம்ம பாடியில லிக்விட் ஏத்துக்கிட்டே இருக்கணும்.
1: மலை எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறப்பா நீ. பேஷண்ட பாக்க வர்ற ஒவ்வொருத்தரும் கை நிறைய பழத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க. நீ பேஷண்ட்கிட்ட இருக்க பழத்தை புடிங்கி ஜூஸ் போட்டு குடிக்கிறியே. உன்ன எல்லாம் யாரையா இங்க வர சொன்னா? யாரு வர சொன்னா?
0: லூஸ் மாதிரி பேசாத ஏட்டையா. உன்னை எவன் பாக்க வந்தது? இன்ஸ்பெக்டர் தான். நீ உயிரோட இருந்தா மெமோ கொடுத்துட்டு வர சொன்னாரு, இல்லன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு வர சொன்னாரு.
1: அதுதானே, நீயாவது பாசத்தோட வர்றதாவது. இந்த பாருப்பா, நீ அன்னைக்கு ரயில்வே கட்டில அத்த ராத்துல அத்து விட்டு போனனாலதான் எனக்கு இந்த நிலைமை. செஞ்ச பாவத்துக்கு நீ பரிகாரம் செய்யணும்னு நினைச்சினா டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கொடுத்து ஏட்டையா பாடி கண்டிஷன் நல்லா இருக்கு, அவர் பதவி ஏத்தவன ஏட்டையா தொழில சீரும் சிறப்புமா செம்மையா வந்து செய்வாரான்னு போய் சொல்லு. இதுதான் நீ எனக்கு செய்யற கைமாறு.
0: ஆகட்டும்,
1: பிச்சு புடுவேன்.
2: சார், இந்த ஆளு நான் உங்களுக்கு தெரிஞ்சவரா?
0: ஆமா.
2: தயவு செஞ்சு நீங்க போகும்போது இந்த ஆளு கூடவே கூட்டிட்டு போயிடுங்க.
0: ஏமா,
2: பாவ நேத்து இந்த பெரியார் வச்சிருந்த பிரெட் புடுங்கி திங்கறேன்னு அவர் மேல விழுந்து நசுக்கி கொலை பண்ண பாத்துருக்காரு. கொலகார பாவி. குத்துனா
0: ஏயா
1: சும்மா.
3: ஆமாப்பா, இந்த நாசமா போறவன கூட்டிட்டு போயிருப்பா. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல.
2: இது கூட பரவாயில்லைங்க, பச்சை குழந்தை குடிக்கிற பால இந்த படுபாவி பையன் ஃபீடிங் பாட்டிலோட புடுங்கி குடிச்சிட்டாங்க. என் குழந்தை ராத்திரி எல்லாம் பாலு பாலுன்னு அழுதுகிட்டே இருந்துச்சுங்க. ஆனா இவன் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான் பிச்சைக்கார பையன்.
1: சும்மா இருக்க மாட்டேங்க. வந்தவன் கரெக்டா வாங்கி கொடுத்தா நான் கூட புடிங்கி தீங்கிறேன். பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவனோட பெரிய அதிகாரி நான் தான். அவனை சொல்லி எந்த பிரச்சனையும் இல்ல. பேசாம உட்காரு.
2: என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். என்ன
1: என்ன சொல்லிட்டு போற அந்த கான்ஸ்டபிள்?
2: இந்த இடத்தை விட்டு எந்திரிச்சாவோ இல்ல ஏதாவது வாய் திறந்து பேசினாலோ கட் பண்ணு சொல்லிட்டாரு.

0: வணக்கம் மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா?
1: ஐயா, வீட்டுக்குள்ள பொண்ணு இருக்க மாதிரி தெரியல, அனேமா காருக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: என்னடா திங்கிற?
1: திங்கிறனா பம்மரையா?
0: எதுக்குடா?
1: நமக்கு தெரிஞ்சவர் போய்கிட்டு இருக்காரு. அதுக்குதான்.
0: யாரா?
1: யாரான்னா என்னயா? பொண்ணு எங்க இருக்குன்னு தெரியுமா? கொஞ்சம் இருங்க ஐயா. இந்த வாரம் பாத்தீங்களா, இவன் கேட்டா பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்லிடுவான். தம்பி கொஞ்சம் இங்க வாப்பா.
2: என்ன ஐயா? வணக்கம் ஐயா.
1: ஆமா, பொண்ணு எங்க இருக்கு?
2: உனக்கு என்ன கண்ணு பொட்டையா? ஒண்ணுக்கு ரெண்டு நிக்கல.
1: ஏண்டா இந்த பொண்ணு வச்சு நான் குடும்பமா? பொண்ணு எங்கடா? கல்யாண பொண்ணு?
2: நாங்க என்ன இழிச்ச வாயினா? இந்த மாதிரி நேரத்துல கல்யாணம் பண்ண கூட்டு வர்றதுக்கு பண்ண வீட்டுல பத்திரமா இருக்கு. சரியான லுச்ச பயலா இருப்பாரு. இது கூட தெரியாம இருக்கேன்.
1: என்ன திமிரா பேசிட்டு போய் பாருங்க பயமுள்ள ஐயா. இப்ப நீங்க என்ன யோசனை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே அந்த பொண்ணை பார்த்தாங்க. ஏ,
0: நாம பொண்ணை தேடி போக கூடாதுரா, பொண்ணுதான் நம்மளை தேடி வரணும். புரியுதா?
1: ஆமா, பொண்ண பாக்கணுங்கிறாரா இல்ல பாக்க வேணாங்கிறாரா? இவரோட பெரிய எம்சியாவில் இருக்கு.

0: போலீஸ்லேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ஒரே வழி நாமளே போலீஸா மாறுறதுதான். இனி யாராலையும் என்ன கண்டுபிடிக்க முடியாது.
1: தண்ணீர் தண்ணீர்னு எழுதியிருக்காங்களே, தண்ணீர் பிரச்சனையை கண்ணீருடன் சொன்ன திரை காவியம். அட பசங்களா, என் கண்ணீருக்கு

0: காரணமே இந்த தண்ணீர் தானடா. அதனாலதானடா எல்லாரும் பார்த்த டைட்டானிக் படத்தை கூட நான் பார்க்கல. இனி தண்ணீர் தண்ணீர் எழுத்த கூட நான் பார்க்க விரும்பல. கிழிச்சிடுறேன் இந்த போஸ்டர், கட்டி விடுறேன் இந்த கட்டி. என்னங்கடா இது? பானை, பைப்பு, அடுப்பு, கள்ளச்சாராயம்.
1: டேய் போலீஸ்ரா, ஓடுங்கடா, ஓடுங்கடா.
0: ஓடாதீங்க தோழர்களே, நான் ஒரிஜினல் போலீஸ் இல்ல, டூப்ளிகேட் போலீஸ்.
1: ஏண்டா எங்க என்ன கோமாளி நினைச்சியா? எங்க போஸ்டர் தட்டி கிழிச்சு எதுக்கா எங்களை பயமுறுத்துற?
0: மீச, எனக்கு கம்ப்யூட்டர் ஜோசியத்துல தண்ணீர் கண்டம்னு சொன்னானா, இங்க வந்து பார்த்தா தண்ணீர் தண்ணீர்னு ரெண்டு வாட்டி எழுதிருந்துச்சா, எனக்கு ரெண்டு கண்டம் இருக்கும்னு பயந்து டர்ன்னு போஸ்டர் கிழிச்சிட்டேன்.
1: உனக்கு கம்மா தண்ணீர் தான்டா கண்டம், காத்திர தண்ணில இல்ல. இந்தா ஏதம் அடி குடி.
0: என்ன சரக்குடா இது? அச்சம் உன கப்புன்னு தூக்க வேண்டாமாடா.
1: அவனை பிடிங்க, போங்க. டேய் ஒரிஜினல் போலீஸ் கம்பெனிங்க, பிடிங்க, போங்க.
0: என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க? உன்னையும் போலீஸ் துரத்துதா?
2: வேண்டாம், கள்ளச்சாராயம் விக்கிறதே தப்பு. நீ எங்க டிபார்ட்மெண்ட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எங்களையே கவலைப்படுத்துறியா?
0: இன்ஸ்பெக்டர் சார், என்ன மன்னிச்சிருங்க சார், எனக்கு எல்லாமே இறங்கி போச்சு. நான் சத்தியமா கள்ளச்சாராயம் காய்ச்சல சார், எனக்கு கம்பல் பண்ணி ஊத்தி விட்டாடுங்க சார்.
2: என்னடா கேனோட தண்ணி அடிச்சுட்டு கம்பல் பண்றாங்கன்னு கதாலக்குறியா? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்.
0: அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார், நிறுத்துங்க சார். ஏன் சார் முட்டியில அடிச்சுட்டு நடறானா எப்படி சார் நடக்க முடியும்? இந்த பாருங்க, இந்த கெட்ட பழக்கத்தை நிப்பாட்டுங்க, கூட்டு போங்க. இப்போ
1: குடிமகன்களா,
0: தண்ணீரே பிரச்சனை, கடைசியில இந்த தண்ணீரே பிரச்சனையா?

0: எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே.
1: நான் தற்கொலை பண்றத அனுமதிக்க மாட்டேன். தயவு செஞ்சு குளிச்சிடாதே. நான் பாறையிலெல்லாம் ஏறி வரணும். நீ யாரோ நான் யாரோ இருந்தாலும் நான் சொல்றத கேளு. சுத்தி பாரு, அத்தனையும் தசை. நடந்தும் பாரு, அத்தனையும் பாதை. வாழ வேண்டிய வயசுல சாகணும்னு நினைக்கிறத விட அத்தீ அடுத்த வரத்தை மறந்து போச்சு. சாக வேண்டிய வயசுல வாழணும்னு நினைக்கிறது எவ்வளவு மேலுமா? அப்பாடா சொல்லி முடிச்சாச்சு. எந்த பிரச்சனை ஆனாலும் ஏண்ட சொல்ல, நான் தீர்த்திக்கிறேன். காரணத்தை சொல்லு, அழுதுகிட்டு இருக்கேன்.
2: எனக்கு முதல் உயிர் கொடுத்தது அம்மா அப்பா.
1: ஆமா, அது உங்க வீட்டுல மட்டும்தான் நடக்குது.
2: இரண்டாவது உயிர் கொடுத்தது நீங்க.
1: நானா? நமக்குள்ள இருக்கட்டும்.
2: இனிமே இந்த உயிர் உங்களுக்கு தான் சொந்தம். நானா தான் நினைச்சுதான் ஆகிற முடிவு எடுத்தேன். இப்ப நீங்க இருக்கீங்க. நீங்க இருக்கிற இடத்துலதான் இனிமே நான் இருப்பேன்.
1: போய்கிட்டு இருக்கு. சைக்கிள்ல வந்தவனுக்கு எவ்வளவு சான்ஸ்? ஆமா, உன் பேர் என்னம்மா?
2: அஞ்சலி.
1: அஞ்சலி, இனிமேல் நீ என் கூட தான் இருப்ப. வணக்கம் சுப்பு.
3: டேய், முழு பேரை சொல்ற, அது என்ன சுப்பு?
1: சாட்டா கூப்பிடுற, அது பொறுக்கலையா உங்களுக்கு? சரி,
3: அப்படின்னா
1: நீ ஜாயிண்ட்.
3: யாருமானே? என்னடா யாருன்னு கேட்டா
1: அழுகுது. என்ன பண்ண, ஒரு மனுஷன் வாழ்க்கையில சோகம் இருக்கலாம். சோகமே வாழ்க்கையா இருந்தா அழுகாம என்ன பண்ண முடியும்?
3: விவரம் கேட்டா அதை சொல்லு. விளக்கண மாதிரி தத்துவம் பேசிட்டு இருக்காரு.
1: மனசு கேக்காம நேரம் இங்க கூட்டி
3: வந்துட்டேன். இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஆனா ஒரு பேப்பர்லயும் வரலையே. சரி, எந்த பேப்பர்லயும் போடாத விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது?
1: அங்க நான் ஒண்ணுக்கு இருக்க போனங்க.
3: ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து ஒண்ணுக்கு போன?
1: நான் ஒண்ணுக்கு இருக்க போன இடத்துல தான ஆக்சிடென்ட் நடந்துச்சு.
3: சரி, எத்தனை மணிக்கு ஒண்ணுக்கு போன?
1: ஆக்சிடென்ட் எத்தனை மணிக்கு நடந்து கேளுங்க. ஒண்ணுக்கு எத்தனை மணிக்கு போன? நான் பாஞ்சே மனசுல அணிஞ்ச.
3: டேய், ரெண்டு ஒரே நேரத்துல தான் நடந்திருக்க.
1: போட்டு பொழுதுல போயிருவாமா? நான் வந்து அப்படியே அந்த பிள்ளைய கூட்டி போய் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திருப்பேன். போனா போன இறக்கப்பட்டு கூட்டி வந்தா இந்த நோட்டா நோண்டு பண்ணி வாமா, வேற என்ன
2: பாப்போம்?
3: போகலையா?
4: பொண்ணோட
3: அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களா, பாவமா இருக்குன்னு ஐயனார் சேத்தலான்னு கூட்டு வந்திருக்காரு.
4: என்ன பேரு? என்ன?
2: அஞ்சலி.
4: சரி, பாத்து சேர்த்துங்க.
3: சரி,
4: சீக்கிரம் பேங்க் போயிட்டு வந்து. அப்படி
1: யோ, ஒரே வார்த்தையில கேட்டவன செத்துக்கிட்டாரே. நீ ஏன் என்ன இவ்வளவு நேரம் உட்கார வச்சு நோண்டி நொங்க எடுத்த? ஊருக்கு தனியா தானே போவ? இருடி,
3: இது பாரா, இன்ன அட்மிஷன் போடல. வேன் நம்பர் சொல்லு, நான் சேர்த்துக்கிறேன்.
1: ஆஹா, எந்த வேன் நம்பர் தருவேன்
3: நான்? இருமா இருமா இருமா இருமா, ஆக்சிடென்ட் பத்தி பேசினா நீ அழுக ஆரம்பிச்சுட இவன் மயக்கம் போட்டு வந்துடுறான். வா வா வா, எங்க போயிருவான்? சாயங்காலம் வேன் நம்பர் சொன்னதுக்கு அப்புறம் தானே அட்மிஷன்.
1: இன்னைக்கு பூரா வடமாட்டான் போட்டிருக்கேன். கிளவியில குட்டி வந்தா ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கிறானுங்க. ஒரே ஒரு அழகிய குட்டி வந்ததுக்கு 1008 கேள்வி கேட்கிறானுங்களே.
3: வேன் நம்பர் தெரிஞ்சுதா?
1: இல்ல.

பக்கம் நானே, இட பக்கம் நானே, தலை மேல ஆகாயம் மொத்தம் நானே. தப்பும் நானே, ஏ ரைட்டும் நானே, தப்புக்கும் ரைட்டுக்கும் அப்பென் நானே.

0: இப்ப எப்படி இருக்கு மாம்சே?
1: குளவி கூட்ட கரைச்சுட்ட மாதிரி உயின்னு ஒரு சவுண்டு தான் மாப்பிள்ள கேக்குது. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு, அரைகுறையா கேட்டுட்டு இருந்தது. காய்ச்சல் எண்ணெய் ஊத்து சுத்தமா குழப்பிட்டான். காலையில கேட்டது, இப்ப கேட்க மாட்டேங்குது. ஐயா ஐயா, ஏன் மாப்பிள, இது உனக்கே நல்லா இருக்கா? நான் பாட்டுக்கு டென்ட் கோட்டாயில டிக்கெட் கிடைச்சிட்டு இருந்தேன், என்ன கூட்டிட்டு வந்து காது ஜம பிச்சை எடுத்துட்டீங்களே. இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் காது கேட்காம ஊருக்குள்ள அலைஞ்சா என்ன என்ன நினைப்பாருங்க மாப்பிள? மாப்பிள, நல்லா காது கேட்கறேன்னே ரோட கிராஸ் பண்ண முடியல. நான் இந்த காதோட ரோட கிராஸ் பண்ணா எவனாவது லாரிக்கார அடிக்கத்தான் போறேன், நான் அனாதை பணமா சாகத்தான் போறேன். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே. இந்த செய்தி ஊருக்குள்ள தெரிஞ்சா செவிட்டு மாப்பிளைக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பா?
0: மாம்ஸ், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மாம்ஸ், நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறேன்.
1: அட, இப்ப கேக்குதியா?
0: மாம்ஸ், உனக்கு காதெல்லாம் நல்லா தான் கேக்குது. நான் தான் சவுண்டை கட் பண்ணிட்டு வாயை மட்டும் அசைச்சேன், சும்மா ஒரு விளையாடுத்தேன்.
1: விளையாண்டியா? ஏயா, நீ விளையாடுறேன் காது என்ன பிளே கிரவுண்டா?
2: யோ, விசி எவ்வளவு பெரிய சீரியஸா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட விவரம் இல்லாம ரெண்டு விளையாடுறீங்களே.
1: ஏன், உன் காது எவனாவது கிழிச்சிட்டானா?
2: அது இல்லையா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் முன்னாடி பயங்கரமானவ, வில்லாதி வில்லி, அவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு கேட்டீங்களா? இப்ப பாரு, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா.
0: யாருக்கு?
2: உனக்கு தான். உன்னையும் என் மகளையும் நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா.
1: அனுப்பிட்டு அதுக்காக நீ ஏன் எந்த குதி குதிக்கிற? அந்த அம்மா ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனா அந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவோம்.
0: எப்படி
1: மாப்பிள, நீ கட்டின தாலிய புடுங்கிறதுக்கு அந்த அம்மா அலையோ அலையன் அலையறல்ல, அதே மாதிரி அவ கழுத்துல தூங்குற தாலிய நம்ம புடுங்குவோம்.
0: மாம்சே, அந்த அம்மா கழுத்துல இருக்கிற தாலிய நாம எப்படி மாம்சே புடுங்க முடியும்?
1: அட, அவ புருஷன் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா நிக்கிறானே, இந்த ஆளை வச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம்.
2: ஐயோ, ஏண்டா, பிரிஞ்சு கிடக்கிற குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைங்க. ரெண்டு பேர்த்தி ஊர்ல இருந்து கூட்டு வந்தா நானும் அவ்வளவு சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், எங்களை பிரிக்கலாம் பாக்குறீங்களா?
1: அடச்சே, நீ என்ன சந்தோஷமா குடும்பம் நடத்தின? நாங்க தான் ஊருக்குள்ள வந்தோடனே உன்னை விசாரிச்சு பார்த்துமே, நீ ஒண்ணு இல்லையாமே, சும்மா அள்ள கட்டி அரைஞ்சிருக்கா மாப்பிள.
2: மாப்பிள, ஏதோ அவ போட்டதை தின்னுட்டு வெள்ள வேட்டி கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன், நீ இவன் பேச்சு கேட்டு என்னை கோமணத்து கட்டி வீதியில் நிறுத்திட்டு போல் இருக்கே.
0: அதெல்லாம் பண்ண
1: மாட்டேன். ஒரு 100 வாங்கி கொடுப்போம்.
0: மாம்சே, சும்மா இரு மாம்சே. பாருங்க, மாமியார் ஹைகோர்ட்டுக்கு போனாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, ரெண்டு ஒன்று பாத்துருவோம்.

0: சார், செம பார்ட்டியா இருக்கு, கரெக்ட் பண்றீங்களா?
1: பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், செட் ஆக மாட்டேங்குதே.
0: எவ்வளவு நாளா?
1: அதுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து.
0: சார், அப்ப அது உங்க வைஃபா?
1: ஆமா.
0: அதுதான் கும்மு.
2: என்னங்க இங்க வாங்க?
1: என்ன
2: என்னைக்குமே
1: சரியாது போல
3: இருக்கு. தலைவா,
1: என்ன என்ன போய் தலைவன்றீங்க?
3: தலைவோட மச்சம் தலைவன் இல்லாம
1: ட்ராக் அப்படி போகுதா? நம்மளை ஹீரோ ஆக்க பாக்குறானுங்க. இந்த சந்தர்ப்பத்தை விட கூடாது, பயன்படுத்திக்கிறேன். இருப்பாங்க அதையெல்லாம் நீ கண்டுக்காத. எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு கிலோ எடுத்து போட்டுக்க. வாங்கிட்டியா?
2: வாங்கிட்டாங்க.
1: என்ன பீட்ரூட் இந்த கலர்ல இருக்கு?
4: வேற எந்த கலர்லயா இருக்கும்?
3: தலைவரே எதுதா பேசுற?
1: பாத்தியா, பீட்ரூட்னா இந்த கலர்ல இருக்கணும்.
4: இப்ப இல்லீங்கயா, வந்தவன வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்.
1: அது வா.
2: இதுக்கெல்லாம் பணம்?
4: ஐயோ, அதெல்லாம் வேணாமா?
2: எனக்கு வேண்டாங்கறாங்க.
1: இனிமே எல்லாம் அப்படித்தான். வாங்க போலாம்.
2: உங்களுக்குள்ள இவ்ளோ வீரமா?
1: முள்ள பாசத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனால வீட்டுல நான் ஒரு பனிமலை. ஸ்ட்ரீட்னு இறங்கிட்டனா நான் ஒரு எரிமலை.
2: இப்பதான் புரியுது. ஏங்க கண் கலங்குறீங்க?
1: இல்ல, நான் ஒரு அண்டர் கிரவுண்ட் டான்ங்கறத இவ்வளவு நாளா உங்ககிட்ட ஒளிச்சு வச்சிருந்தேன். இப்ப நீயே கண்டுபிடிச்சிட்ட. என்ன விட்டு போயிட மாட்டியே?
2: என்னங்க நீங்க?
1: டைகரை டச் பண்ணாத முள்ள.
2: ஏங்க?
1: என்ன என்னைக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு என்கவுண்டர் காத்துக்கிட்டே இருக்கு.
2: சும்மா
1: விளையாடாதீங்க. அப்ப வீட்டுல விளையாடலாம்?

0: மணி பத்தாச்சு, இன்னும் நீங்க போகாமலே இருக்கீங்க. ஏன் இவ்வளவு லேட்டு உங்க ஆபீஸ்ல கேட்க மாட்டாங்களா?
1: நடக்குமா? மன்னாரன் கம்பெனி மேனேஜரை கேள்வி கேட்கறதுக்கு இனிமே எவனா ஒருத்தன் பிறந்து வரணும்னு. எப்படி என்னுடைய பர்சனாலிட்டி, எப்படி என்னுடைய ட்ரெஸ்
0: இப்படிதான் விடும். ஆமா, ஆபீஸ்க்கு நேரமாகல.
1: காப்பி ரெடியா?
0: ரெடி.
1: கொண்டா சீக்கிரம் சீக்கிரம்.

0: அஞ்சு வருஷத்துல ஆளே மாறிட்டு
1: அது ஒன் சைக்கிளாடா?
0: ஆமா,
1: தெர்மஸ் பிளாஸ்க் டிஃபன் பாக்ஸ். எங்கடா பார்க்குக்கு வந்த
0: சீட்டாட வந்த
1: சீட்டாட வந்தியா?
0: அது ஏன் கேக்குறான் அந்த அநியாயத்தை? ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு.
1: சுஷோ, எவடா உன கட்டிக்கிட்டா?
0: எடா எடா எடா கட்டிக்கப்படாதடா.
1: இல்ல, நீ பெரிய டூப் மாஸ்டராச்சேன்னு கேட்டேன்.
0: அடே, நான் டூப் படிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
1: எப்படி?
0: எனக்கு பொண்ணு கொடுத்த அப்ப கௌரவமான உத்தியோகத்துல இருக்கிறவனுக்கு தான் என் பொண்ணை கொடுத்தான்னு ஒரு கண்டிஷன் போட்டான்.
1: கோச்சுடா,
0: ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணீங்கன்னு சொல்றாங்களே, அதுதானா விஷயம்? நான் ஒரே ஒரு பொய்ய சொல்லி ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்.
1: எப்படி?
0: மன்னாரன் கம்பெனியில மேனேஜர் பதவியில 300 ரூபாய் சம்பளத்துல இருக்கிறேன்னு விட்டேன். நான் என்ன சொல்லுவேன்? அந்த ஆளு கதறிட்டு பொண்ணை கொடுத்தான், தாலியை கட்டி முடிச்சேன். அன்னையில இருந்து இன்னைய வரையிலும் ஆஹா, நம்ம புருஷன் மேனேஜர் உத்தியோகத்துக்கு போறான்னு என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு சாப்பாடும் காப்பியும் கொடுத்து அனுப்பிச்சிருவா. கரெக்டா 10 மணிக்கு பார்க்குக்கு வந்துருவேன். 1 மணி வரையிலும் சீட்டு,
1: அப்புறம் சோறு,
0: அப்புறம் 5 மணி வரையிலும் தூக்கம்,
1: அப்புறம் காப்பி டிஃபன்,
0: 7 மணிக்கு சைக்கிள்ல உட்காந்துருவேன்,
1: அப்புறம் வீடு.
0: அவ்வளவுதான்.
1: ஏண்டா, உன் பொண்டாட்டிட்ட உண்மையை சொல்லி தொலைச்சானடா?
0: சொல்லி புள்ளாண்டா, பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டானே ஏமாமைய மேல கேச போட்டான்னா
1: அட்டாயம் போடுவான். அது கரெக்ட்.
0: ஆமா, நீ சொல்றத பார்த்தா நீயே சொல்லி கொடுப்ப போல இருக்க. ஆமா, நீ என்னமோ காலேஜ்ல பிரமாதமா படிக்கிறதா கேள்விப்பட்டன, இப்படிதான் பார்க்ல வந்து படுத்துட்டு படிக்கிறியா?
1: அது வேற மாதிரி எனக்குதாடா.
0: சரி, என்னன்னுதான் சொல்ல. சாயந்தரம் 5 மணி வரல ஃப்ரீ, சீட் அடுத்த வேணா நிறுத்திடறேன் சொல்லு.
1: எல்லாம் அப்புறம் சொல்றேன்ப்பா, உடனடியா இப்ப வேலை தேடி ஆகணும்.
0: என்னடா அது, அந்த நல்ல சமாச்சாரத்தை என்கிட்டயா சொல்ற? நானும் வேலைக்கு தாண்டாப்பா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்.
1: ஏண்டா முயற்சியாவது பண்றியா?
0: பின்ன டேய், நேத்தி ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு சொன்னான், உளுந்து அடிச்சு
1: ஓடுனேன்.
0: அங்க போற என்னடா படிச்சிருக்கிற, என்ன ஏது அடக்கமாகனா அப்படி பின்ன கேக்கணும். உனக்கு ஹாக்கி தெரியுமா, ஃபுட்பால் தெரியுமா, டென்னிஸ் தெரியுமா, கோல் ஜம்ப் தெரியுமா, ஐ ஜம்ப் தெரியுமாங்கிறான் குரங்கு பய. அடைச்சி போடான்ட்டு
1: வந்துட்டேன். அந்த கம்பெனி அட்ரஸ் எனக்கு உள்ளடா, எனக்காக அந்த வேலை கிடைக்கும். நான் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கிறேன், அந்த வேலை எனக்கு கிடைக்கும்டா.
0: சரி, போறப்படு.

0: இப்ப எப்படி இருக்கு?
1: அதே மாதிரி தான் இருக்கு.
0: இது எத்தனை சொல்லுங்க?
1: ஒன்னு
0: இல்ல, நான் ரெண்டு பேர்ல காட்டுறேன், நீங்க ஒண்ணு சொல்றீங்க.
1: எனக்கு எல்லாமே பாதியா தான் தெரியுது சிஸ்டர்.
0: கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வலதுகள்ல ஆபரேஷன் பண்ணிருக்கு.
2: ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? நான் விஷம் குடிச்சு வயித்த வழியில வந்து அட்மிட் ஆனேன். எனக்கு ஏன் நர்ஸ் வலதுகள்ல ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க நீங்க?
3: நர்ஸ் கண்ணு சரியா தெரியலன்னு ஆஸ்பத்திரிக்கு வந்தா வயித்துல ஆபரேஷன் பண்ணிட்டீ.
0: சாரி சார், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, ஆபரேஷனை மாத்தி பண்ணிட்டா
4: டாக்டர். சின்ன தப்பு,
2: சப்போஸ் அந்த ஆள் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனுக்காக வந்து அட்மிட் ஆயிருந்தா ஏ கதி என்ன ஆயிருக்கும்? யாரு அந்த டாக்டர்?
4: பேராண்டி, பேராண்டி.
2: ஏய் டாக்டர் எங்க?
0: அங்க
2: அங்க.
0: ஒழுங்கா சாப்பிடு, இல்ல அந்த ஒத்த கண்ணகிட்ட புடிச்சு குடுத்துருவேன்.
2: அசிங்கமா போச்சு. எனக்கு வலது கண்ணில் ஆபரேஷன்
3: பண்ணீங்க.
2: நீங்க இப்பதான் பிளஸ் டூவே பாஸ் பண்றீங்களா?
3: சாரி, இந்த விஷயத்த வெளியில சொல்லிடாத. நான் ஒரு பொய்ய வச்சு அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி நீ ஒரு ஐய வச்சு அட்ஜஸ்ட்
2: பண்ணிக்கோயர். நீங்க ஒரே ஒரு காலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா?
3: ஏன் கேக்குற?
2: சும்மாதான் கேட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா?
1: போலி டாக்டருக்கு ஒரு தீர்ப்பு சொன்னேன். என்ன பாட்டி கருப்பா உட்கார்ந்து டேடி தானே?
5: மை சன், உனக்கு ஒரு கண்ணு போனாலும் ஊர்க்கண்ணை திறந்துட்டேன், நானும் திறந்துட்டேன். என் நிலத்தெல்லாம் ஏழை விவசாயிகள் கொடுத்துட்டேன். அம்மா ராஜா, எனக்கு ஒரு ஆசை, உன் கூட சேர்ந்து ஒரு கலர் போட்டோ எடுத்துக்கலாமா?
1: அதுலயும் பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் விழுவ. பரவாயில்லையா,
5: சும்மாறா, விளையாடாத. இத பாரு ராஜா, நானும் உன் கூட சேர்ந்து கிராமம் கிராமமும் பிரச்சாரம் பண்ணலாம்னு இருக்கேன்.

வணக்கம் விஜயாண்டனி சார் அவர்களே, நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டினையும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த பாட்டினையும் சரி, எப்ப பார்த்தாலும் புரியாத வார்த்தையாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க.

0: விலகு விலகு எங்கை வெளியே பருது பருது பருது.
1: டே பாடி கத்துக்கலாம். யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு விரித்தனமா கத்திட்டு வர்றீங்க பத்தீங்களா. உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. உங்க ரெண்டு பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன். எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் அம்புடுத்த அடிச்சு போடுறான். அது நடக்க கூடாதுன்னு உங்களை வச்சிருக்கேன். இருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த அண்ணன் மேல இருக்க பாசத்துல அப்பாவிகளை யாரையும் கொண்டுடாதீங்கப்பா. இதுதான் இந்த முதலாளிக்கு நீங்க செய்யக்கூடிய கைமா. யாரு நல்லா தானே போயிட்டு இருக்கு.
2: அடிக்க வந்தா அவன் கைய இருக்க முதல் ஆள் நானு. போவாது கைய தான் இருப்பேன். அவருக்கு உயிரையே கொடுப்பேன்.
1: இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க நீங்க? எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தர் என்னை அடித்திருக்க முடியுமா? இல்லாதனாலதானா அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடிவு பிறந்திருக்கா.
2: உன்னை விட வித்த தெரிஞ்சுடா. நானே வித்தே மூட்டை கட்டி குப்பையில வர்றான். அதிகமா பேசினா செருப்பால் அடிப்பேன்டா.
3: செருப்பால் அடிப்பியா? எங்க உன் கால சூதர போட்டுருக்க, இப்படி செருப்பால் அடிப்பேன்?
2: ஏன் என்கிட்ட இல்லன்னா முதலாளி செருப்ப கேட்டு வாங்கி அடிப்பேன்டா.
3: என்கிட்ட கேட்காம செருப்ப கொடுத்துருவானே. அப்படி கொடுத்தா அவன் செருப்ப கழட்டி அவனையும் அடிப்பட்டான்.
2: அங்கிட்ட கேட்டுத்தான் இவன் செருப்பா கொடுப்பான். இந்த ஸ்பாட்லயே இவன
3: ஆனா இருந்தாலும் நான் கேட்டா செருப்ப கொடுப்பாரா அண்ணன்.
2: அண்ணன் செருப்பா
3: கொடுக்கலாமா?
2: நம்ம பெட்டையும் ஜடிக்கணும்டா.
3: பெட்டையும்

தொட்டவுடன் ஆறும் நாள்.

0: பஸ்ல ஏதோ ஒரு பொண்ணு இறக்கப்பட்டு டிக்கெட் எடுத்திருக்கா, அதை போய் லவ்னு ஏத்தி விடுறிய, அறிவில்ல உனக்கு?
1: இல்லனே, பஸ்ல அத்தனை பேர் இருக்கிறப்ப அந்த பொண்ணு குறிப்பா வேலுக்கு மாதிரி டிக்கெட் எடுக்கணும்? அண்ணே, நான் கன்ஃபார்மா சொல்றேன், அது லவ் தானே?
2: அவ முகத்தை நான் பாக்கல, அதை போய் லவ் கிவன்ட்டு.
0: முகத்தை கூட பாக்கலையா? சபா, எனக்கு இப்பவே கண்ண கட்ட ஆரம்பிச்சிருச்சே.
1: கன்ஃபார்ம் சொல்றேன், லவ் தானே?
0: முகத்தை பாக்கலையா? அங்கே வலிக்குது.
2: அப்படா
3: இந்த பழம் போடுங்க.
0: இவளா
3: என்ன
0: வெறித்தனமான தெரியுதா? யாரு இவருங்கிற உடஞ்ச செவரு மாதிரியே நிக்கிற, ஏதாச்சும் பேசுப்பா.
2: எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஐஸ்கிரீம்ல போட்ட திராட்சை மாதிரி இதே கண்கள், கத்தி போல ஷார்ப்பான இதே மூக்கு, ரெண்டு ஆரஞ்சு சொல்லைய ஒட்டி வச்ச மாதிரி இதே உதடுகள், அப்புறம் கால்ல கூட கொலுசு போட்டிருந்தீங்க.
0: நம்மகிட்ட பாக்கலன்னு சொல்லிட்டு தலையில இருந்து கால் வரைக்கும் கண்ண கட்டுது.
2: அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஒரு சின்ன வித்தியாசம், அன்னைக்கு நீங்க புடவையில இருந்தீங்க, இன்னைக்கு ஜில்லுன்னு ஜீன்ஸ்ல இருக்கீங்க.
3: இப்பதாங்க புரியுது, நீங்க என் அக்கா அஞ்சலிய பாத்திருக்கீங்க.
2: அக்காவா? அப்ப நீங்க
3: மஞ்சரி?
2: மஞ்சரி
3: அஞ்சலியோட தங்கச்சி. நான் வரேங்க, பை பை.
0: பாத்தியா, ரெட்ட பொண்ணு, டபுள் ஆக்சன், உன்னால நான் வேற அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. சரி பரவாயில்ல, நாளைக்கே ரெண்டு பேரும் போஸ்ட் ஆபீஸ் போறோம், அவங்க அக்காவை நீ பாக்குற, ஐ லவ் யூ சொல்றோம், சொல்ற, ஓகே? அப்பாடா, புடவை இவனுக்கு, ஜீன்ஸ் எனக்கு.

ஈ லோகத்துல ஒரு ஆணு ஒரு பெண்ணு மேல கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி மதம் மாறி, பட்சே ஞான் ஒமினே ஞான் சேட்டே மாறி.

முடிச்சிடலாமா?

0: ரொம்ப குஷியோ.
1: லவ் ஓகே ஆயிடுச்சுல?
0: உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு.
1: எப்படிரா?
0: தன்னுடைய லவ்வுக்காக ஒரு அப்பாவிய அடமானம் வச்சுட்டு போனமே, அடமானத்துக்கு இருந்தவன் என்னான கொஞ்சமா நினைச்சு பாத்தியா? நினைச்சு பாக்குறியா? எப்ப டேய் போற இடத்துல ஒரு பின்பக்க வாசல் இருந்தா அப்படியே புரிஞ்சு ஓடிடுறதா? அஞ்சு இஞ்சு உள்ள விட்டு இறக்கிட்டாண்டா. சாரி,
1: ஐ அம் சாரி.
0: எதுக்கு போலையா?
1: நெஞ்சினில் நிறைந்தால் மூச்சி நிற்க என்ன?
0: பெஸ்ட் ஆஃப் லக்.
1: தேங்க்யூ
0: தங்கச்சி. கொஞ்சம் கலங்காப்பி போடுமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா டாப் கிளாஸா இருக்க, இப்படி லோ கிளாஸா நடந்துகிட்டு இருக்க? அசிங்கமா இல்ல உனக்கு?
2: என்னது
0: வேலுவ, நீ லவ் பண்றியா? ஆமா, இந்த விஷயம் உக்காலுக்கு தெரியுமா?
2: தெரியுமே. சரி, நீயும் லவ் பண்ணிக்கோ சொல்லிட்டா.
0: அடடா, வெக்கம் கிட்ட குடும்பமா இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா தங்கச்சி, வா வா வா. விஷயம் தெரியுமா உனக்கு?
2: என்ன?
0: இவ உங்க அண்ணன் லவ் பண்றாளா?
2: அதான் தெரியுமா?
0: தெரியுமா? அப்ப உங்க அண்ணன் இவ அக்கால லவ் பண்றது?
2: ஓ, அதுவும் தெரியுமே.
0: என்ன எல்லாத்துக்கும் மேமேந்துட்டு இருக்க? எங்க டேய் வேலு?
3: என்னடா என் கரைச்சல்?
0: கரைச்சல் பண்றது இஞ்சி, நான் கரைச்சல் பண்றேன்றியா? ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பென்சில் இருக்கலாம், ரெண்டு பேனா இருக்கலாம், ரெண்டு சைக்கிள் இருக்கலாம், ஆனா ரெண்டு காதலி எவனாச்சும் வச்சுக்கலாம்? அதுக்கெல்லாம் ஒரு அல்சர் வேணா?
3: அல்சரா?
0: புரியல. கலாச்சாரம்.
3: அது பேர் கல்ச்சர்.
0: அது வேணா? அது இருக்கணும். அது இருந்தா தான் மனுஷன்.
3: ப்ரோசீட் ப்ரோசீட்.
0: புரட்சி தலைவரா?
3: அதெல்லாம் உனக்கு புரியாது.
0: மாமா அக்கா காரி, நீ இங்க தான் தெரியறியா? அதுக்குள்ள இருந்த உன் தங்கச்சி இங்க தூட்டு விட்டாளா? என்னமா வேலுமே உன் தங்கச்சி லவ் பண்றாளா? நீ சரிட்டியாம
2: ஏதோ சின்ன பொண்ணு ஆசைப்படுறா. என்ன பண்றது?
0: ஆசைப்பட்டா பாப்கார்ன் வாங்கி கொடு, பலூன் வாங்கி கொடு, லவ்வையா விட்டு தருவாங்க?
2: நான் இங்க விட்டு கொடுத்தேன். நானும் தானே லவ் பண்றேன்.
0: வேலு நல்லா கேடு, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அது இல்லாத உன்ட உற்பத்தி நான் தயாரா? நான் இன்னியோட விளைவிக்கிறேன், வர்றேன்.
3: கூப்பிடல
0: அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் கவித்தி
3: தானே? அது கம்பெனி சைக்கிள்.
0: மாட்டம் இல்ல, நாகரிகம் தெரிஞ்சவங்க. நான் கிட்ட செத்தாலும் சாவம் தவிர நாயம் கிடைக்காதால் நாதாரி ஆனாலும் ஒதுங்க மாட்டோம். எங்களுக்கு நான் வேற இடத்துல வேலையா கிடைக்காது? போவானா? ஏன் ஜெருப்பு?
3: போ போ, வாயில ஒண்ணு கால ஒண்ணு போட்டு போ.
2: அண்ணா
3: அடவ எங்கம்மா போறேன்?

这里这个镜子里站，那个戴着个镜子的镜子里，这里这个镜子里，这里。

தின்ற ஜோதி இவன் இன்று உறங்காத ஜாதி. படுக்கையில் பாம்பு நெளியுது தலையணை நூறு கிழியுது. நீ அணுகிற ஆடையில் ஒரு நூலன தினம் நான் இருந்திட தனிதபம் அவதனி.

0: தகரிகமபதனி பூ மலர்ந்திட நடமிடும் பொன்மயிலே.
1: அம்மா வாங்க வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கேடா.
2: நல்லா இருக்கேன்.
1: அர்ச்சனை யாரு பேருக்கு பண்றது?
2: சுவாமி பேருக்கே பண்ணு.
1: நல்லா சொன்னு போங்க. முதல்ல உங்க பேருக்கு, அப்புறம் சாமி பேருக்கு பண்ணுவோம். வாங்க வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். உங்களை போல உள்ள பெரியவாழெல்லாம் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு நாங்க பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும், பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆமா, அர்ச்சனை யாரு பேருக்கு?
3: கோயில் இருக்கிற அத்தனை பேருக்கு பண்ணு.
1: ஆஹா, வேஷம் பண்ணிவிடு.
3: இதை வாங்காத, அதை வாங்க. ஆடாம போ.
2: பெரிய மல்டிமில்லியனர் மம்மி.
3: நாம பஞ்சத்துக்கு பணக்காரமா? அந்த ஆளு பரம்பரை பணக்காரன், உலகத்திலேயே முதல் பணக்கார புரூனே சுல்தான். இந்த ஆள் ரெண்டாவதோ மூணாவதோ அந்த ரேஞ்சுக்கு பேசிக்கிறாங்க. ஒரு 500 ரூபா
2: தான். வண்டி எடுங்க.
3: அட போயாச்சே. ஸ்டாப். எல்லா ரிட்டர்ன். குண்டா குடே குடே குடே குடே.
4: ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா.
3: குறா, இந்த
4: நாய் இப்படி 30 ரூபா ஏன் கொடுத்தீங்க?
3: கார்ப்பரேஷன்லயே 30 ரூபா தர்றாங்கடா நாயே.
4: ஏய்
3: குடே குடே குடே.

இப்படி சூடா.